0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வாழ்க்கை நெறிக்காட்டுறது அப்படிங்கிறது அனுபவம் மட்டும்தாங்க. இன்னைக்கு வாரத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை. இந்த சண்டே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்முடைய சோனா எஃப்எம்ல கேட்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியும் கேட்டு ரசித்திருப்பீங்க. திரும்ப பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வேலைக்கு வெளியே இல்லைன்னா வந்துட்டு காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் அந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருப்போம். அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி பண்ணாத, அப்படி போகாத, அவங்கள நம்பாத, இவங்களை நம்பாத, பண விஷயத்தில் கவனமாயிரு, வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்துக்கோ, இப்படி நிறைய பேர் வந்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு சரியான நெறி காட்டுறது யாருன்னா அனுபவம் மட்டும்தாங்க. ஏன்னா அனுபவம் சொல்லி கொடுக்குற மாதிரி மற்ற யார் என்ன சொன்னாலும் சரி மைண்டுக்கு போகவே போகாது. அவங்க சொல்லும்போது அது வந்து அட்வைஸாக தான் தெரியும். ஆனால் அனுபவப்படும்போது தான் நம்ம லைஃப்பில் இதை பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை கொஞ்சம் நாம் கவனமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமே வந்துட்டு வரும். அதுக்கு காரணம் அந்த அனுபவம் மட்டும்தான். அந்த அனுபவம் மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? ஆத்திச்சூடி எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போற புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னா இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்ன கேள்வி கேட்டாலும்
3: வாகை சுடுவா நிகழ்ச்சியை முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இப்போ முதலாவது உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் என்ன செஞ்சாலும் சரி, கத்திரிக்காய் பச்சடி செஞ்சாலும் சரி, தக்காளி ஃப்ரை பண்ணாலும் சரி, கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்டுருவேன். அதே மாதிரி உங்களுக்குமே வந்து கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிக்கலனா அதில் இன்னொன்று என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஆன்டி நரம்புகள் அதிகமாக இருக்கிறதுனாலயும் இதய நலத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை சீராக வச்சிருக்குது. குறைந்த கலோரி மற்றும் நார்ச்சத்து கொண்ட காய்கறியாக இருக்கிறதுனால உடல் எடையை சமநிலையாக பராமரிக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை ஆக்சிடேட் வந்துட்டு சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவிடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உடலுடைய நீர்ச்சத்து சமநிலைக்கு ரொம்ப ரொம்ப பங்களிச்சு வந்துட்டுருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அதுக்காக சில ஊட்டச்சத்துக்களையும் விட்டு கொடுக்குது. முக்கியமாக வந்துட்டு வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள் மாதிரியான சில ஊட்டச்சத்துக்களையும் விட்டு உடம்புக்கு அளிக்குது. முக்கியமாக சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறதால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. நார்ச்சத்து இருக்கிறதுனால உணவுக்கு பிறகான ரத்த சர்க்கரை உயர்வை மெதுவாக குறைக்கிறதுக்கு இந்த உணவு கண்டிப்பாக வந்துட்டு பயன்படும் அப்படி மாதிரி வந்துட்டு பல மருத்துவர்களும் என்று சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் இன்னைக்கு நம்ம சேலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், புஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 70 ரூபாய், பழங்களில் புவன்வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 100 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டுருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜருடைய வச்சு செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
4: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
3: வட்டம் தான், ஏன்னா

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்துட்டு இப்போ வருமான வரித்துறையில் பணியானது இருக்குது அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் வந்துட்டு வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு வந்துட்டு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, வரி உதவியாளர் 40, எம்டிஎஸ் 39, ஸ்டெனோகிராஃபர் 6, மொத்தமாக 85 இடங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கூடுதல் தகுதி என்ன இருக்குது அப்படின்னா, சர்வதேச அல்லது தேசிய பல்கலைக்கழகத்தில் இடையிலான போட்டியில் வந்துட்டு சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்காக ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 18-25 வயசு இருக்கக்கூடிய அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 18-27 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஸ்கில் தேர்வு, அதுக்கப்புறமா மருத்துவ பரிசோதனை, இந்த ரெண்டு முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்துட்டு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 15/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா, ஐடி ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் pune.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஐடி ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் pune.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 15ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ முட்டை இருக்கு இல்லையா, அதோடைய விலை வந்துட்டு இப்போ அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் கேரளாவில் முட்டையோடைய விலை இப்போ 525 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. நாமக்கல்ல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடந்திருக்குது. அதுல முட்டை உற்பத்தி மார்க்கெட்டிங் நிலவரம் குறித்து பண்ணையாளர்கள் விவாதிச்சிருக்காங்க. இதையடுத்து 520 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையோடைய விலை 5 காசு அதிகமாகி 525 காசுகளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாட்டுடைய பிற மண்டலங்களில் இப்போ முட்டையோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, சென்னையில் 580 காசுகள், ஹைதராபாத்தில் 530 காசுகள், விஜயவாடாவில் 575 காசுகள், பார்வாலாவில் 545 காசுகள், மும்பையில் 575 காசுகள், மைசூரில் 565 காசுகள், பெங்களூரில் 550 காசுகள், கொல்கத்தாவில் 630 காசுகள், டெல்லியில் 600 காசுகள் அப்படின் மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல்ல நேற்று நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு கிலோ முட்டை கோழி 120 ரூபாய், பல்லடத்தில் நடந்த உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு கிலோ கறிக்கோழி 95 ரூபாய் அப்படி மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த நாட்களில் 5.20 காசுகள், அதாவது 5.20 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு 5 காசுகள் அதிகமாகி 5.25 காசுகள் அப்படி மாதிரி விற்பனை ஆகிடுச்சுக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,190 ரூபாயாகவும், தங்கம் பவுனுக்கு 113,520 ரூபாயாகவும் விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 520 ரூபாய், 250 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 250,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.20 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிடுச்சுக்குது. 5.25 காசுகளை விற்பனை ஆகிடுச்சுக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. வெள்ளியோடைய விலை கடந்த வாரத்தில் கிராமுக்கு 250 ரூபாய் இருந்துச்சு, இந்த வாரமும் அதே மாதிரி கிராமுக்கு 250 ரூபாய், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 250,000 ரூபாய் அப்படி மாதிரி அதே சேமாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அந்த மேட்டூர் அணையுடைய பாசன நீர்த்திறப்பு இப்போ 10,000 கனடியாக அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் எவ்வளோ அப்படின்னா 92.19 அடி, நீரிறப்பு 55.18 TMC இருக்குது. இந்த நிலையில் வந்துட்டு மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய பாசன நீர்த்திறப்பு வந்துட்டு 10,000 கனடியாக இப்போது அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி, கடந்த 1ஆம் தேதி அணையுடைய நீர்மட்டம் 91.56 அடியாக இருந்துச்சு, நீரிறப்பு 54.45 TMC இருந்துச்சு. அன்னைக்கு டெல்டா பாசனத்துக்கு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு மேட்டூர் அணைகளில் இருந்து வினாடிக்கு 7,000 கனடி நீரை வந்துட்டு திறந்து வச்சிருக்காரு. 5 நாட்களாகவே வினாடிக்கு 7,000 கனடி நீர் வெளியேற்றிய நிலையில் அணை சுரங்க மின் நிலையங்களில் 70 MW 7 கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக 70 MW அப்படிங்கிற மாதிரி 140 MW மின்சாரம் வந்துட்டு உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னும், இந்த நிலையில் நேற்று சாயங்காலம் 6 மணியிலிருந்து டெல்டா பாசன நீர்த்திறப்பு வினாடிக்கு 10,000 கனடியாக வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது. இதனால் அணையுடைய சுரங்க மின் நிலையங்களில் 100 MW 7 கதவணை மின் நிலையங்களில் படிப்படியாக 15 MW அப்படின்னு சொல்லிட்டு 105 MW தினமும் நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்திக்காக 205 MW அப்படி மாதிரி வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் இப்போ நம்மளுடைய மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பானது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர்த்திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 92.19 அடியாகவும் நீரிறப்பு 55.18 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 8,416 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 10,000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு அணைக்கான நீர் திறப்பு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு கம்மியாக இருக்குது, நீர் வரத்து கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்த உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போல எம்ஆஎம்ஆ சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மங்களூர் டு சென்னை பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மங்களூர் டு சென்னை ரயில் வந்துட்டு அக்டோபர் மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. மங்களூர் டு சென்னை எழும்பூர் ரயில் திங்கட்கிழமை நாட்களில் சாயங்காலம் 4 மணிக்கு மங்களூரில் இருந்து புறப்பட்டு பாலக்காடு வழியாக நள்ளிரவு 12:18 போத்தனூர், அதிகாலை 1:28 திருப்பூர், 2:10 ஈரோடு, 3:17 சேலம் வந்து ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் வழியாக எழும்பூருக்கு காலையில் 10:55 சென்றடைய இருக்குது அப்படின்னும், அதோடைய மறுமார்க்க ரயில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் மதியம் 2 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நைட்டு 7:37 சேலம், 8:35 ஈரோடு, 9:28 திருப்பூர், 10:43 போத்தனூர் வந்து அடுத்த நாள் காலையில் 8:40 மங்களூருவை அடையுது அப்படின்னும். இந்த ரயில் சேவைகள் நடப்பு வாரத்தோடைய முடிவடைய இருந்த நிலையில் தற்போது அக்டோபர் மாதம் வரைக்குமே நீட்டித்து அதற்கான டிக்கெட் முன்பதிவை நடந்துட்டு வந்துட்டுருக்கனால பயணிகள் வந்துட்டு முன்பே பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் ஜங்ஷன் வின்சென்ட் இந்த பகுதிகள் இடத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிட்டு அப்படின்னு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, ஆத்திச்சூடி எழுதியவர் யார், ஆத்திச்சூடியை எழுதியவர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமையை சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1800

0: 62 அப்பதான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் காலத்துல கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏன் ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா அதுக்கு தான் மூளையே இல்லையே.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
5: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: இன்றைக்கி நம்மளுடைய செயல் நம்மளுடைய தமிழகத்தில் வந்துட்டு மலை மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த பகுதியெலாம் வந்துட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரெயின் வரப்போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கி மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் வேலூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே சமயம் தமிழகத்துடைய பல பகுதிகளில் நேற்று 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதல் வெப்பம் பதிவாகியிருக்குது. இப்போது தெற்கு தெலுங்கானாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரைக்குமே ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதல் நிலவிட்டிருக்குது. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் பகுதிகளெலாம் வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்திலையுமே வந்துட்டு இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று ஈவினிங் வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சதுங்க. நேற்று ஈவினிங் எங்கள் ஊர் பக்கம் வந்துட்டு பயங்கரமாக மழை இருந்துச்சு. நம்மளுடைய சேலத்தில் பல இடங்கள்லையுமே வந்துட்டு பரவலாக மழை பெய்திருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய தமிழகத்திலையுமே மற்ற பகுதிகள் அதாவது மலைப்பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, முத்து அவர்கள் வந்துட்டு அம்மாப்பேட் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே முத்து அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே ஹாப்பியாக இருங்க அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில்க்கு விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தட்டுல இவ்வளவு சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய கவிஞர் தமிழொலி நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் வர 9ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் https://tamiloli.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து tvt.officiallanguage@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நாளைக்குள்ளார நீங்கள் அனுப்பணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 9ஆம் தேதிக்குள்ளார வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வர 9ஆம் தேதி வந்து இந்த இது வந்து நடக்க போகுது இந்த எக்ஸாமு. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் https://tamiloli.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு tvtofficiallanguage@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து இட்லி ஊட்டுவோம். சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வந்து இட்லி ஊட்டுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட நாக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இருக்குது, வந்து ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு, அதெல்லாம் வந்துட்டு அது வந்து அதை ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் தாங்க முடியாது, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஊட்டுவோம். அதுக்கு நம்ம வந்து கிளாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கலந்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரியான குழந்தைங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ், குழந்தைங்களுக்கான நல்ல நல்ல அட்வைசஸ், டீச்சர்ஸோடைய அட்வைசஸ், அதுக்கப்புறமா டாக்டர்ஸோடைய ஹெல்த் டிப்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க ஸ்ரீகர்ணி அவங்க கூட. உங்களுக்காக ஒவ்வொரு வாரமுமே வந்து ஒவ்வொரு நாளுமே குழந்தைங்களுக்கான நிறைய டிப்ஸ், குழந்தைங்களுடைய மழலை பேச்சுகள்னு சொல்லிட்டு கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா. மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்தது உங்களுக்காக ஏறான இஞ்சோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்ம சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலம் கோட்டையன் 26 வன்னியர் நகர் குப்தா நகர் 1 முதல் 6 குறுக்கு தெரு வரைக்கும், அதுக்கப்புறமா ஜெயா நகர் VMRT நகர், அதுக்கப்புறமா ஆகிய தெருக்களில் திடக்கழிவு வாகனம் மூலமாக தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் கிட்டேருந்து 4 வகையான குப்பைகளை தரம் பிரித்து சேகரிப்பதை பார்வை ஆய்வு செஞ்சிருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஆணையாளர் அவர்களுமே ஆய்வு செஞ்சிருக்காங்க. கோட்டமின் 26 ஜெய் நகர்ல மினி ஜேசிபி இயந்திரம் மூலமா கழிவுநீர் சாக்கடை தூர்வாரக்கூடிய பணிகள் நடந்துட்டு வந்திருக்கிறதை ஒட்டி அது வந்து நேரில் பார்வையிட்டு கழிவுநீர் தடையின்றி கால்வாய்களில் செல்லக்கூடிய வகையில் பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிமாதிரி துப்புரவு ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. கோட்டம் 25 பள்ளப்பட்டி மெயின் ரோடு சாலையில் இருக்கக்கூடிய தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே சாலை சுத்தம் செய்யக்கூடிய இயந்திரம் மூலமாக சாலையை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதை ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ஜோஷ்வா அவர்கள் வந்துட்டு மேட்டூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜோஷ்வா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த சந்தோஷம் இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி உங்களுக்கு யாராருக்கு ஓட் பண்ண யாராருக்கு நீங்கள் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு விஷ் பண்ணுறவங்களோட பேர் வந்துட்டு மறக்காமல் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ப்ளேஸியோட தனானின் சந்தம் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையாக ஆன்லைன் அறிவா. மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையாக ஆன்லைன் அறிவா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதையுமே நம்மளுடைய நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆத்திச்சூடியை எழுதியவர் யார், ஆத்திச்சூடியை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஔவையார். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்காப்பட்டி இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்காப்பட்டியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில் இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஸ்வா, தனேஷ், மாரிமுத்து, காவியா, தினேஷ், ராம்பிரியா இவங்களுமே வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: மெரினா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த 2 மணி நேரம் திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியா பேசிட்டு எல்லாரும் வந்துட்டோம். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட விளையாடுறேன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு, காலையிலேயே உங்களை வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி, சிந்திச்சு செயல்பட வைக்கிற மாதிரி ஒரு அருமையான விளையாட்டு தான் நானும் பிரதீபா கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் பிரதீபா, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
2: குட் மார்னிங், குட் மார்னிங், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன். வீக்கெண்ட் எல்லாம் எப்படி
2: போனுச்சு? வீக்கெண்ட் சமையா போச்சு, ரெஸ்ட் தான்.
1: நீங்க? நான் வீக்கெண்டா? எனக்கு இங்கே வீக் ஆரம்பிச்சது மட்டும்தான் தெரியுது, வீக்கெண்ட் போனது எனக்கு தெரியல. எப்படி போனுச்சுன்னே தெரியல, அப்படி போய் சங்குன்னு போயிடுச்சு. சரிங்க பிரதீபா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்?
2: என்ன விளையாட்டு விளையாடுறோம் நீங்க தான் சொல்லணும்.
1: நான் தான் சொல்லணும்ல? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம கணக்கில புலி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடுறோம்.
2: கணக்கில புலி?
1: ஆமா. இப்போ உங்ககிட்ட ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்குல இருந்து ஒரு பதில் வரும்ல, அந்த பதில் கூட அடுத்த கணக்கு கொடுப்பேன், அதுல இருந்து ஒரு பதில் வரும்ல, அந்த பதில் கூட அடுத்த கணக்கு கொடுப்பேன். இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க வந்து பதில் சொல்லிட்டே இருக்கணும். அந்த எப்படிப்பட்ட கணக்காக வேணாலும் இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்குல இருந்து வர பதில் கூட இன்னொரு கணக்கு, அந்த பதில் கூட இன்னொரு கணக்கு, அந்த பதில் கூட இன்னொரு கணக்கு. இப்படி விளையாடுறப்ப எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்னென்ன அர்த்தம்
3: தெரியுமா?
1: தொடர் கணக்கு எப்பயுமே நம்ம நேயர்கள் நாம் ஒரு பேர் சொன்னோம்னா நம்மளையே வியக்க வைக்கிற மாதிரி இன்னொரு பேர் சொல்லுவீங்க அந்த பேரும் நல்லா இருக்கு சரிங்க நான் ஆரம்பிச்சிடலாமா சரிங்க எட்டு கூட்டல் ரெண்டு பத்து கழித்தல் நாலு ஆறு கூட்டல் ஏழு பதிமூணு ஏழு கழித்தல் நாலு ஒன்பது ஒன்பது கூட்டல் ஒன்று
3: மங்களபுரத்துல
1: இருந்து மாணிக்கம் கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. பிரதீபா, மேக்ஸ்லாம் நல்லா போடுவீங்களா?
2: ஆ, சூப்பரா.
1: ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க.
2: ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்
1: நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு கணக்கு கூட்டல் கழித்தல் கொடுப்போம் அந்த கணக்குல நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த விளையாட்டுல நாம இருக்காம கால் பண்ணுங்க
2: 9787707107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. ஷாய் நரேஷோட கண் முன்னே சிரிக்கிறாய் பாடல் சூப்பரா இருக்கும். எப்பயுமே எழிலக்காக இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும். இப்போ உங்களுக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே உங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா,
2: கணக்கு அப்படிங்கிற அந்த மூணு பேர் வச்சு ஒரே விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் மக்கள். என்னன்னா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு கணக்கு கொடுப்போம், அந்த கணக்குல இருந்து ஒரு பதில் வரும், அந்த பதில் நீங்க சொல்றீங்களா, அந்த பதில் இருந்து இன்னொரு கணக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு பதில் இருந்து இன்னொரு கணக்கு கொடுப்பேன். இதுதான் இன்னைக்கான விளையாட்டு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக திருப்பூர்ல இருந்து ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: அருமையா இருக்கோம்.
2: உங்களுக்கான முதல் கணக்கு 5 + 4
3: 9
2: பாத்தீங்களா, கரெக்டா முதல் பதிலே கொண்டு வந்து பாத்தீங்களா.
3: கணக்கான கணக்கு கரெக்டா விளையாண்டிட்டீங்க.
2: ரொம்ப நன்றி ஆதவன் அண்ணா. திருப்பூர்ல இருந்து ஆதவனா கால் பண்ணி கணக்கான கணக்க கரெக்டா விளையாண்டு அசத்திட்டாரு ஆதவனா. ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. இப்ப இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவே நான் தனியா ஒரு நோட்டு பேனை எடுத்துட்டு வந்து எழுதிக்கணும் போல. கணக்குல புலி, கணக்கு ஓட்டம், தொடர் கணக்கு, கணக்கான கணக்கு, இதை வச்சு ஒரு பாட்டே பண்ணலாம் போல. மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ நான் சொன்ன 4 பேரில் இருக்கிற இந்த விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, கால் பண்ணுங்க 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
1: பிரதீபா? அதான், நான் 4 பேர் இருக்கு.
2: சரி, அந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிடுங்க.
1: இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கணக்கு சொல்லுவோம், முதல்ல ஒரு கணக்கு சொல்லுவோம், அதில் வர விடையை வச்சு இன்னொரு கணக்குன்னு சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் தடுமாறாமல் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னு. அதில் நாங்கள் தடுமாறிட்டால் நாங்கள் அவுட் ஆகிடுவோம்.
2: சூப்பர். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடுனா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் நரேஷோட அடியாத்தி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
3: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
2: வட்டம் தான், ஏன்னா

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: பிரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் மற்றும் திவாகரும் உங்கள் கூட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் ஜாலியாக. ஸோ இன்றைக்கே நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, நாலு விதமான பேர் வச்ச கேம் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, கணக்கு ஓட்டம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கணக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் எப்போ ஸ்ட்ரக் ஆகிறீங்களோ அப்போ நீங்கள் விட்டு நாங்கள் வின் ஆகிடுவோம், இல்லை நாங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரக்காரமோ அப்போ நீங்கள் வின் ஆகிடுவீங்க, நான் அவுட் ஆகிடுவோம்.
4: இந்த விளையாட்டு நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் சன்னி, நல்லா இருக்கோம். இருவருக்கும்
4: வணக்கம் பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
5: தெரியுமா?
4: தெரியுமா பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்? தொடர் கணக்கு நல்லா இருக்கா? சரி, அந்த விளையாட்டு பேர் வச்சு விளையாண்டுருவோமா? ஓகே, 12 - 5.
5: 12 - 5.
4: 7 - 6. 13 - 8. 5 - 2.
5: 10.
4: 5 - 2 எப்படி பாட்டி 10 வரும்?
5: 5 - 7.
4: சூப்பர் பாட்டி, அருமையா நீங்க, நன்றி பாட்டி. அப்படின்னு இல்ல, 7 ஆரம்பிச்சு 7 முடிச்சிருவேன். நன்றி நன்றி. அப்படிலாம் போட மாட்டோம் பாட்டி. நன்றி நன்றி பாட்டி, நன்றி
5: நன்றி.
4: கௌரி பாட்டு சொல்லிருக்கேன். கௌரி பாட்டு சரிங்க பாட்டி, சரிங்க
5: பாட்டு சொல்லிட்டேன். பாடுறாரு, அது இப்படி இப்படி பாட முடியுது? நிறைய பிராக்டிஸ் எடுத்து போன மாட்டேங்க. அந்த பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னொரு வாட்டிக்கு போடுங்க, கேட்டுட்டு ஏதாவது புரியுதான்னு பாத்துட்டு சொல்றேன்.
4: சரி பாட்டி, கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை, இன்றைக்கி வந்து நம்ம தொடர் கணக்கு அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள்,
3: 9 - 7 - 7 - 7 - 0 - 107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக இந்த கணக்கு கேமை விளையாண்டலாம்.
4: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பாடலையும் தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்க. சோனாஎஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு தொடர் கணக்கு, கணக்கான கணக்கு, கணக்கில் புலி, கணக்கு ஓட்டம் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான நாலு பேரை தொடர்ந்து இந்த விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுனா இந்த விளையாட்டு தான். இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னா, உங்கள்கிட்ட ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த முதல் கொடுக்குற கணக்குலேருந்து ஒரு பதில் வரும்ல, அந்த பதில் கூட இன்னொரு கணக்கு கொடுப்பேன், அந்த பதில் கூட இன்னொரு கணக்கு கொடுப்பேன், அப்படி கொடுத்துட்டே இருப்பேன். நான் அப்படியே விளையாண்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருப்போம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். திவான் பிரதீபா, சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பில் ஒரு எதிர்நிலை நிலையத்தில் நலமா இருக்கீங்களா? நம்ம நேர்கள் சொந்தங்கள் அன்பு சொந்தங்கள் நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பராக இருக்கும் எழிலக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் திவான் பிரதீபா.
3: ஓகே ஓகே.
2: வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். காலையிலயும் பாட்டை என் பேரை சொல்லி போட்டிருந்தீங்க, எனக்கு பிடிச்ச சாங்ஸ். ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா, நன்றி. எல்லாம் நம்ம நேயர்களுக்காக தான். சரிங்க அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: இன்னைக்கு வினாக்குள் விடை.
1: வினாக்குள் விடையா? இது புது பேரா இருக்கு. சரிங்கக்கா, வினாக்குள் விடை
2: தேடுறோம்.
1: ஓகே, வினாக்குள் விடை விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாமே.
1: ஓகே, உங்களுக்கான முதல் கணக்கு
3: 6 + 7.
2: 6 + 7 13.
1: ரொம்ப நன்றி அக்கா, அருமையா. நீங்க நல்ல மேக்ஸ் போடுவீங்க போலயே அக்கா.
2: சரி,
1: வரும் காலங்கள்ல பண்றேன். வினாக்குள் விடை அப்படிங்கிற பேர் வச்சுட்டு போயிருக்காங்க, ரொம்ப நன்றி அக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன பாட்டு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸோட மீனா மினிக்கே அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து இன்னொரு ஒரு அற்புதமான பாடல், என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் குரல் அப்படின்னு சொல்லிட்டு, உன் குரலால் அப்படிங்கிற பாட்டு. இது வந்து பிஷேக் பாடல். இது ஒரு குழந்தைக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை. 3, 2, 1, hola.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கோம். யார் யார் அப்படின்னா பிரதீபா மற்றும் திவாகர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னா, அதாவது பலவித பேர் கொண்ட ஒரு கேம், என்னென்னா கணக்கு ஓட்டம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கணக்கு சொல்லிகிட்டே இருப்போம். முதல் கணக்கில் வர விடையை வச்சு அடுத்த கணக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் விடாமல் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட ஒரு அன்பான நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் பாபா, குறுநிக்கல் பட்டியிலிருந்து கஸ்தூரி.
0: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணுங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: இங்கே எல்லாருமே சூப்பராக இருக்கோண்ணா.
1: உங்களுக்கான
2: முதல் கணக்கு 4 + 9.
1: 4 + 9 = 13. 13 + 6 = 6.
2: 7 + 8 = 8.
1: 7 + 8 = 15.
2: சூப்பர் அண்ணா. 15 + 2 = 2.
1: 15 + 2 = 2ங்களா? 13.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க. ரொம்ப நன்றி கஸ்தூரி அண்ணா.
1: ரொம்ப நன்றிங்க. அது கொஞ்சம் நான் ஒன்னு சொன்னது நீங்க செயல்படுத்தவே காணா, அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுங்களேன்.
2: நேரம் அண்ணா, அது நேரம் வந்து நம்ம சொல்லியிருக்கேன், நம்மளால அது டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது, அதனால அது கேட்டிருக்கேண்ணா. அது கண்டிப்பா போடுறோங்கண்ணா.
1: இல்லைங்க, இப்போ இத்தனை மணி அப்படின்னு சொல்லாமுங்களா?
2: சரிங்கண்ணா, நாங்கள் முயற்சி
1: செய்யறோம். கொஞ்சம் நேர்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க.
2: கண்டிப்பா முயற்சி செய்யறேண்ணா. நன்றி அண்ணா, நன்றி.

0: Acaba.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். நேரம் 10:01 தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஓடுற நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம கூட ஜாலியாக கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளாடலாம். இன்னைக்கு என்ன விளையாட்டு பிரதீபா விளாண்டுட்டு,
2: அதாவது பல விதமான பேர் இருக்கு.
1: ஒரு பேர்
2: சொல்லணும்னா நான் வச்ச பேர் கணக்கு ஓட்டம்.
1: கணக்கு ஓட்டம் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு கணக்கு கொடுப்போம், அந்த கணக்குல இருந்து வர பதில் கூட இன்னொரு கணக்கு கேட்போம், அந்த பதில் கூட இன்னொரு கணக்கு கேட்போம், அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்போம். அந்த நீங்கள் தடுமாறாமல் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். தடுமாறாமல் சொல்றது எனக்கு தடுமாறுது. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம். நான் வேலூர் கட்டாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்ல மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம்ண்ணா.
3: எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை? எப்படி தெரியலாம உங்களுக்கு?
1: அற்புதமா போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி போயிட்டு
3: இருக்கு? எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட்ல என்ன பண்ணீங்க சிவா?
1: வீக்கெண்ட் எங்கண்ணா? வீக்கெண்ட் எல்லா வீக்கெண்டுமே நமக்கு ரெஸ்ட் தானா?
3: ஓ சரி சரி, ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: உங்களுக்கான
1: முதல் கணக்கு 28 + 13.
3: கொஞ்சம் சின்னதா கொடுப்பா.
1: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவானிகள் சில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் திவாகரும் உங்கள் கூட ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு விளையாட்டு, அதாவது கணக்கு புலி எல்லாம் நிறைய கேம் பேர் இருக்குது. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐமுதல் வந்து கலைசெல்வி அன்பு பிரதீபா திவாகர் அவர்களே.
2: கலைசெல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
7: அருமையா, சூப்பரா இருக்குங்க திவாகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கு, அருமையா இருக்கு அக்கா, சூப்பரா இருக்கு.
7: சூப்பரா, சூப்பர், செம்ம செம்ம.
2: நன்றி நன்றி நன்றியோ நன்றி,
7: உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும்.
2: நன்றி கலைசெல்வி அக்கா.
7: பதினொன்னு கழித்தல் ஒன்னு.
2: சூப்பர் கலைச்செல்வி அக்கா, அருமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
7: நன்றி திவாக, நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
2: நன்றி நன்றி அக்கா, நன்றி
7: நன்றி நன்றிங்க திவாகர்.
2: மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:22 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நான் எஃப்எம் 107.8 வாகை சுடுவான்னு கழிச்சு எங்கள் ரெண்டு பேர்த்தோட கேட்டுட்ருக்கீங்க, அதாவது திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல், லெனிக்ஸோட இசையில் வந்திருக்கக்கூடிய நினைவுகளே அப்படிங்கிற பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனை தொடர்ந்து மார்ட்டின் கார்டெஞ்சரோட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
8: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, கணக்கில் புலி அப்படின்ற நிறையா நேமில் இருக்க ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, கணக்கில் புலி அப்படின்னு நிறைய நேர்கள் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு கணக்கு சொல்லிகிட்டே இருப்போம். முதல்ல ஒரு கணக்கு சொல்லுவோம், அந்த விடையிலேருந்து அடுத்த கணக்கு கேட்போம், அடுத்த வர விடையிலேருந்து இன்னொரு கணக்கு கேட்போம். இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருப்போம், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
3: ஹலோ வணக்கம்.
4: காலை வணக்கம் திவாகர் மற்றும் பிரதீபாக்கு.
3: காலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ஓகே, நீங்க? நாங்களும் சூப்பரா இருக்கோம்.
4: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
4: கணக்கல புலி.
3: ஓகே, கணக்கல புலி கேம் விளையாடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, 13 + 5 = 5.
4: 18.
3: 18 + 7 = 7.
4: 25.
5: 18 + 7 = 25. 18 2 சூப்பர் சூப்பர் அக்கா ஆனந்தியக்கா நல்லா மேட்ச் போடுவீங்க போலயே. ஆ பயங்கரமா, அற்புதமா அற்புதமா அக்கா, அருமையா இருக்கா? நன்றி நன்றி நன்றி நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவார்கள் சில திவாகர் மற்றும் பிரதீபா அணிஞ்சிருக்கோம். சூப்பரா விளையாண்டுங்க ஆனந்தியக்கா, ரொம்ப நன்றி. நம்ம கூட கால் பண்ணி விளையாண்டதுக்கு.
6: உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு மக்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிக்கிண்ணா, மறக்காம கால் பண்ணுங்க.
3: 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் அப்படின்னா, கணக்கில் புலி அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு கணக்கு சொல்லுவோம், அந்த கணக்கிலேருந்து வர விடையில் இன்னொரு கணக்கு கேட்போம், அடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து கேட்கும் போது நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து உன் பார்வையில் அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
7: என்ன கேம் அப்படின்னா, கணக்கில் புலி அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு கணக்கு கொடுத்துட்டே இருப்போம். எடுத்துக்காட்டுக்கு முதல்ல ஒரு கணக்கு கொடுப்போம், அதுலேருந்து விடையை வச்சு இன்னொரு கணக்கு கொடுப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க.
6: இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக இந்த விளையாட்டை விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டெலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பானையர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் திவாகர், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கும் பாஸ்கரனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
8: விளையாடுவோமா?
6: அருமை அருமை பாஸ்கரண்ணா, சூப்பரா இல்லை, ரொம்ப நன்றி. மக்களே, சோனா எஃப்எம் 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:50 தாண்டி போயிட்டு இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ தான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணக்கில் புலி, தொடர்கணக்கு, கணக்கு ஓட்டம், வினாக்குள் விடை அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை மட்டும் கேட்டுவாங்க, அப்புறம் இத்தனை பேர் வச்சிருக்க அந்த விளையாட்டை பாடலுக்கு பிறகு விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டு நீங்க அந்த நிகழ்ச்சி முடிச்சிருவோம். ஹலோ, வணக்கம். கோவிந்தசாமி, நான் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க.
2: சொல்லுங்கண்ணா.
3: உங்களுக்கான
2: முதல் கணக்கு 10 × 9. சூப்பர் அண்ணா. 19 + 10 கழித்தல் 10 அண்ணா. ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களை அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
4: பிரதீபா.
2: நன்றி மக்களே.
4: நன்றி மக்களே.
2: உங்களுக்கு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அசல் மிளகு தூள், கலப்படம் மிளகு தூள், இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி சோதனை பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அன்றாட சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொருள் மிளகு. இதனுடைய காரத்தன்மையும் நறுமணமும் உணவுக்கு சுவையை சேர்க்குது. ஆனா இதுல இப்ப அதிக லாபத்துக்காக பல்வேறு பொருட்கள் சேர்க்கப்படுதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடுகள்லயே சில எளிய பயனுள்ள வழிமுறைகள் இப்ப பரவலா மக்களால பயன்படுத்தப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முந்தைய காலங்கள்ல தூய்மையான உணவுப் பொருட்கள் மட்டுமே சந்தையில கிடைச்சது. 2013 ஆண்டுல கூட பல இடங்கள்ல கல

உட்பட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது பத்தி FSSI என்ற அமைப்புகள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. உணவு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்தோட அடிப்படை அப்படின்றதுனால நாம ஒவ்வொருவரும் மிளக வாங்குறப்ப அதனுடைய தரத்தை நல்லா பரிசோதிச்சு பயன்படுத்துறதுல ரொம்பவே கவனமா செயல்பட வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஒரு கிண்ணத்துல 100 மில்லி அளவிலான சுத்தமான நீரை எடுத்துக்கணும். அதுல கொஞ்சமா மிளக சேர்த்து நல்லா கலக்கி விடணும். உண்மையான மிளகு அதனுடைய எடை காரணமா நீருக்கு அடியில மெதுவா போயிட்டு தங்கிடும். அதே சமயம் எடை குறைவான போலி பொருட்கள் மற்றும் மரத்தூள் போன்றவை நீரோட மேற்பரப்புல மிதக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த எளிய முறைய பின்பற்றுவதன் மூலமா நாம வீடுகளிலேயே தரத்தை எளிதா சோதிக்க முடியும். சில நேரங்கள்ல மினரல் ஆயில் கலக்கப்பட்ட மிளக நீங்க வாங்கியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த நீரை நீங்க லேசா அசைச்சு பாக்கிறப்ப சின்ன எண்ணெய் துளிகள் மிதக்கிறத நம்ம கவனிக்கலாம். இது மனிதர்களுக்கு கொஞ்சமா ஏற்றதில்ல அப்படின்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இது போன்ற ரசாயனங்கள் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் நலனை மெதுவா பாதிக்க கூடிய தன்மை கொண்டவையாவும் அதனால இதை தவிர்த்து நல்ல பொருட்களை மட்டும் பயன்படுத்துறது நமக்கு நன்மையை கொடுக்குது. அதுக்கப்புறமா உங்களோட கையில சில மிளகு மணிகளை வச்சு லேசா அழுத்தி பார்க்கணும். அசல் மிளகு கடினமானதா இருக்கும். அதோட விரல்களால அழுத்துறப்ப எளிதில் உடையாது. ஆனா போலி பொருட்கள் ரொம்பவே இலகுவாவும் உடனடியா நொறுங்கும் தன்மையோடையும் இருக்கும். இதை செய்யறதன் மூலமா போலியான விதிகளை நாம உடனடியா வேறுபடுத்தி அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா சுவையின் மூலமா தரத்தை நம்மளால சீக்கிரமாவே உணர முடியும். கொஞ்சமா மிளக வாயில போட்டு வச்சோம் அப்படின்னா அது ஒரு கடுமையான காரத்தன்மையை கொடுக்கும். அந்த தனித்துவமான சுவை பைப்பரின் அப்படின்ற வேதிப்பொருளால உருவாகுது. போலியான பொருட்கள் எந்த விதமான காரமும் இல்லாம கொஞ்சமா கசப்பு தன்மையோட இருக்கும். இந்த மாதிரி சுவைக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மிக சிறந்த வழிகாட்டல்னு சொல்லலாம். என்னங்க இன்னமேட்டு மிளகு வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பிரதிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னா இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்தில இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அதுல கத்திரி சாகுபடி எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: என் பேர் வந்து உஷா, நான் வேப்பந்தட்டை பிளாக்கு மங்களம் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் வந்து ஒரு விவசாயி, இயற்கை விவசாயி, கத்திரி சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5-6 வருஷமா வந்து கேவிகே ரோவர்ல வந்து பயிற்சி போயிட்டு தோட்டக்கலம் மூலியமா எப்படி காய்கறி பயிர் பண்ணலாம், அதனால எப்படி உங்களுக்கு லாபம் அப்படின்றத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 50 சென்ட் கத்திரி வச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு இருந்தது. அதுக்கப்புறம் போன வருஷம் ஒரு 3 ஏக்கர் கத்திரி வச்சிருந்தோம். கத்திரி வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உழவு வந்து பதமான உழவா இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் 5 புல் கலப்பை உழவு ஓட்டிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சல்ல நல்லா ஆழமா உழவு மண்ணு போல போலன்னு இருக்கிற அளவுக்கு மறுபடியும் ரொட்டேட்டர் ஓட்டி, அதுக்கப்புறமா அந்த கை வண்டி இருக்கு அதுல வந்து பார் ஓட்டும். எப்படி அப்படின்னா 3 அடிக்கு ஒரு பார் வரும், அந்த மாதிரி பார் ஓட்டி அது வந்து எருவு ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டர் ஓட்டும் போதே வந்து எருவு மாட்டு எருவு வந்து வாங்கி நல்லா வயல் ஃபுல்லா தெளிச்சு விட்டு நல்லா ரொட்டேட்டர் ஓட்டி மிக்சிங் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வாரம் அந்த சூடு எருவோட சூடு கூட தனியா வச்சு அதுக்கப்புறம் பார் போடுவோம். பார் வந்து 3 அடிக்கு ஒரு பார்ன்ற விதத்துல பார் இழுத்து ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு தண்ணி விட மாதிரி கண்ணு கத்திரிக்கன் வந்து ஒசூர்ல இருந்தா கண்ணு ஆர்டர் பண்ணுவோம். லலிதா சிம்ரன் அந்த மாதிரி காய்கறி வெரைட்டிஸ் இருக்கு. இங்க நம்ம நாத்து விட்டு நடுறது அவ்வளவா நமக்கு சரியா பதத்துக்கு வராதுன்றதுனால கண்ணு வந்து நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரப்பு பாத்தி அமைச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு வரப்புக்கு 3 அடி அளவுல அகலம், 3x3 அகலம் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவோம். ஒரு வயலுக்கு எத்தனை பார், ஒரு பாருக்கு எத்தனை கண் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கண்ணு வருதுன்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி அவங்கள்ட்ட கண்ணு ஆர்டர் பண்ணிடுவோம். 1000 கண்ணு, 1500 கண்ணு, 2000 கண்ணு, 3000 கண்ணு, அந்த மாதிரி எவ்வளவு தேவைப்படுதோ நம்ம எவ்வளவு வயலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பாறை ஃபர்ஸ்ட் நெட்ல 3 அடிக்கு ஒரு பாறை ஓட்டிடணும். ஓட்டினதுக்கு அப்புறமா 3 அடி உள்ள ஒரு குச்சை எடுத்து அளவு வச்சு ஒரு பாருக்கும் ஒரு கண்ணு எத்தனை கண்ணு வருது அப்படின்ற மாதிரி நீங்க அந்த குச்சை அளவு வச்சு 3 அடிக்கு ஒரு கண்ணுனா ஒரு பாத்திக்கு வந்து ஒரு இப்போ ஒரு 50 கண்ணு வருதா, அப்ப 10 கரை இருக்குன்னா 10 கரைக்கு 500 கண்ணு அப்படி கால்குலேஷன் போட்டு கண்ணு எத்தனை கண்ணு தேவைப்படுதோ அது மாதிரி ஆர்டர் பண்ணிப்போங்க.
4: இப்ப நம்ம வயலுக்கு 1 ஏக்கருக்கு எவ்வளவு கண்ணு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: காருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எள்ளு விவசாயம் எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்றதுனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்ல போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: எல்லுக்கு ஒண்ணும் பெருசாலாம் இல்லைங்க மேம். எல்லாம் விதைச்சு விடுவோம். எல்லாம் விதைச்சிட்டு ஒரு 15 நாள் 17 நாள் கிரிமிச்சு களை எடுப்போம். களை எடுத்துட்டு உங்களை அதுக்கெல்லாம் நான் கீழே எதுவும் போட மாட்டேன். நெல்லங்காட்டுக்கு போட்டு விட்டதுதான். அதை அப்படியே விட்டுட்டு எள்ளுக்கு கீழே வந்து இந்த நுண்ணுயிர்கள் மட்டும் கீழே விடும் பொழுது 2 தண்ணிக்கு 1 தண்ணி நான் சொட்டு நீர்ல தான் பண்ணுவோம். உயிர் உரங்கள் வந்து நம்ம கீழே விட்டுட்டு இருப்போம். அது வந்து செடியை நல்லா வாட விட்டுருவாங்க. ஒரு முதல் களை எடுத்துட்டு ஒரு 20 நாள் விட்டு செடி நல்லா வாட பிறகு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும். நல்லா பக்க கிளைப்பு வச்சு வரும். அதாவது கொஞ்சம் நல்லா கிளைச்சி வந்துட்டு பூ எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மேல இருக்கிற கொழுந்தை வந்து கிள்ளி விட்டுருவாங்க. கரெக்டா தண்ணி விட முடியும். தண்ணி என்கிட்ட நிறைய இருக்குன்னு ப்ராப்பரா பண்றவங்க மேல கொழுந்தை கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருக்க எல்லா இலைகள்ல இருந்தும் பக்க கிளைப்புகள் வந்து வரும். அது வந்து பின்னியும் ஜோரா நல்லா கிளைப்பு எடுத்து உங்களுக்கு எள்ளு நல்ல மகசூல் அதிகமாகவும் கிடைக்குமா. நான் விவசாய பெருமக்களுக்கு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதாங்கம்மா. கடவுள் வந்து அடுத்த ஜென்மன் ஒன்னு நமக்கு கொடுத்துருக்கானான்னு தெரியாது. இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு பிறப்பை வந்து மனித பிறப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மனித பிறப்புல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மண்ணை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மண்ணை நல்ல ஒரு உணவை ரெடி பண்ணி நாம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எந்த ஒரு நோயும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பிரஷர் சுகர்னு ஆஸ்பத்திரிக்கு போயெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதே மாதிரி நாமளும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு மண்ணை எந்த ஒரு முடிஞ்சவர்கள் தயவு செஞ்சு களைக்கொல்லியோ கெமிக்கல் எதுவுமே போடாம இயற்கையான முறையில எளிமையான முறையில நிறைய நல்ல இயற்கை விவசாயம் வந்து செய்ய முடியும்.
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல செய்யும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பெருசா ஒன்னும் லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மண்ணை வந்து தயாராகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதனால பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ தொழில்நுட்பத்துல பாதுகாப்பு பத்தி சொல்ல போறாங்க. அதை எந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: மூன்றாவது தொழில்நுட்பம் வந்து கேட்ஜெட்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஆன்சைட் டிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிடியூ, நைட்ரஜன் டெஃபிஷியன்சி, மாய்ஸ்சர் ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். கடைசியா சொல்றது என்னன்னா, அதாவது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் நானோனா பயந்துக்கிறாங்க. நானோ பார்ட்டிகல் ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்தும் போது காற்றிலோ அல்லது தண்ணியிலேயோ கலந்து மக்கள் ஃபுட் செயின்ல கலந்துருச்சுன்னா மக்கள் பாதிப்படைவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் இந்தியா லெவல்ல டெவலப் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விஞ்ஞானிகள் மூலமா டெவலப் பண்ணக்கூடியது. பர்டிகுலர்லி டாக்டர் கே ஏ சுப்பிரமணியன் என்னுடைய பேர் தான். அவரு நாங்க என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட் டெவலப் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னெல்லாம் சேஃபா இருக்கோ அதை மட்டும்தான் விவசாய பெருமக்களுக்கு பயன்படுத்தும். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஈவன் இஃப்கோ நானோ யூரியா நோட்டிஃபை பண்ண போது கூட இத மாதிரி பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி, அதாவது இந்த நானோ பொருட்கள் மைக்ரோ beneficial insects, predators, parasites, earthworms, honeybees, human cell line, இது zebra fish, எல்லா ஆர்கானிசத்துக்கும் இது சேஃபா இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பங்கள் வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர முடியும். ஸோ பல தொழில்நுட்பங்களை பற்றி இப்ப பார்த்தோம். இந்த தொழில்நுட்பங்கள்லாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி, அதாவது வேளாண் நானோ தொழில்நுட்ப துறையில வந்து அவைலபிளா இருக்கும். நிறைய ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க விவசாய பெருமக்களுக்கு தேவையான அளவு உற்பத்தி பண்ணி நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் வேளாண் பெருமக்களுக்கு கிடைக்கும் போது அது எளிதாக கிடைக்கக்கூடியதா இருக்கும். நானோ தொழில்நுட்பத்தை பற்றிய கருத்துகள் நான் மட்டும் இல்ல, என்னோட சார்ந்த விஞ்ஞானிகளும் விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த 7 டாபிக்ல பேச இருக்கிறாங்க. என்னுடைய பிரசன்டேஷன் வந்து ஓவர்வியூ ஆஃப் சென்டர் ஃபார் நானோ டெக்னாலஜி. எந்த விளக்கங்கள் வேணுமோ, ஏதாவது இடுபொருள்களோ அல்லது நானோ தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை பற்றிய விளக்கங்கள் கிடைக்கணும்னா நீங்க பேராசிரியர் மற்றும் தலைவர் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி, அதாவது வேளாண் நானோ தொழில்நுட்பத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்ங்கிறதுக்கான வரலாம், இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் அதிக லாபம் பெறணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இந்த நானோ தொழில்நுட்பத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
4: சேலத்தின் முகங்கள். சேலத்தின்

தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஏதாவது ஒரு வேலையை தேடி போகணும் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இப்படியும் யோசிக்கிறாங்க, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வருமானம், மாட்டு பண்ணையில இரட்டை சகோதரர்களோட மாச சாதனை என்ன அப்படின்னா, பண்ணையில தயாரிக்கக்கூடிய பொருட்கள்ல விபூதி வந்து கிலோ ₹300, இயற்கை உரம் கிலோ 10, மூலிகை சாம்பிராணி கப் 1 ₹8, கோமியம் லிட்டர் வந்து ₹7 விற்பனை செய்யப்படுது. பட்டப்படிப்பை முடிச்சிட்டு தங்களோட கல்வி தகுதிக்கு ஏத்த வேலைக்கு போவாம நாட்டு மாடுகளை பாதுகாக்க கூடிய நோக்கில மாட்டு பண்ணை தொழில ஈடுபட்டு அதன் மூலமா பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிச்சு வருமானம் ஈட்டி வராங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இரட்டை சகோதரர்கள். விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூரை சேர்ந்த வருண் மற்றும் தருண் ஆகிய இரட்டை சகோதரர்கள் பொறியியல் மற்றும் கணினி அறிவியல் முதுகலை பட்டம் பெற்றவங்க. வணிக பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்த இவங்க தங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏத்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே இயற்கை விவசாயம் மற்றும் நாட்டு மாடுகள் வளர்ப்ப தங்களோட தொழிலா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. கடந்த 2017 நாட்டு மாடுகளை பாதுகாக்க வேணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேணும் அப்படின்ற நோக்கில 8 மாடுகளோட தங்களோட பண்ணைய தொடங்கினாங்க. தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சிகள் மற்றும் திட்டமிடல் மூலமா இப்ப அவங்களோட பண்ணையில 150 மேற்பட்ட நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வராங்க. தமிழகத்துல பாரம்பரிய மாட்டு இனங்களான காங்கேயம், புலிக்குளம், உம்பளச்சேரி உள்ளிட்ட இனங்களும், இந்தியாவில புகழ் பெற்ற கிர், சாஹிவால், தார்பார்கர் மற்றும் குள்ளரக புங்கனூர் மாடுகளும் இவங்களது பண்ணையில வளர்க்கப்பட்டு வருது. பொதுவா மாட்டு பண்ணைகள்ல பால் மற்றும் பால் பொருட்கள் முக்கிய வருவாய் ஆதாரமா இருக்கக்கூடிய நிலையில வருண் மற்றும் தருண் இவங்க ரெண்டு பேரும் மாட்டு சாணம் மற்றும் கோமியத்தை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தி வராங்க. இதன் மூலமா அவங்களுக்கு 1.5 லட்சம் வருமானம் கிடைக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. பசும்பால், நெய் மற்றும் வரட்டி உள்ளிட்டவையும் விற்பனை செய்யப்பட்டு வராங்க. நாட்டு மாடுகளை பாதுகாக்க கூடிய நோக்கில தொடங்கின இவங்களோட முயற்சி இப்ப பல குடும்பங்களோட வாழ்வாதாரமாகவும் மாறி இருக்கு. பண்ணை மற்றும் அதனோட தொடர்புடைய பணிகள்ல சுமார் 14 குடும்பங்களை சேர்ந்தவங்க வேலை வாய்ப்பு பெற்று வர்றதா தெரிவிக்கிறாங்க. கல்வி அப்படின்றது வேலை வாய்ப்பை பெறுவதற்கான தகுதி மட்டும் இல்ல, எந்த தொழிலையும் புதிய கோணத்துல அணுகுவதற்கான அறிவையும் சிந்தனையையும் வழங்குது அப்படின்றதுக்கு வருணும் தருணும் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமா எடுத்துக்காட்டி வராங்க. நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறது, மாட்டு கழிவுகளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறது, இயற்கை சார்ந்த தொழில வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை ஒருங்கிணைச்சு வரக்கூடிய இவங்களோட பண்ணை இளைஞர்களிடையே பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு மற்றும் இயற்கை சார்ந்த தொழில் முனைவுல ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய முன் உதாரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்னங்க கேக்குறதுக்கே பெருமையா இருக்கு இல்லையா, இந்த இளைஞர்கள் பண்ணக்கூடிய ஒரு தொழிலு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன் நான் ஸ்ரீஹரணி. நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு அருமையான மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சு பேசுறதுக்காக தயாரா இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா, தையா அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் ஆர் டான்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் நேம் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு தையா அப்படின்ற கோர்ஸுக்கு முதல் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் இன் சேலம் அப்படிங்கிற ஒரு பெரும் பெருமையை கொண்டிருக்க லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேச போகிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட சக்ஸஸ்க்கு பின்னாடி யார் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பேக் போனாக இருக்காங்க, அவங்க இன்னும் தையால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் நம்ம லலிதா அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்.
2: வணக்கம் ஹரிணி.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? அக்கா
2: ஃபைன்ரா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானுமே ரொம்ப சூப்பரா இருக்கேன்க்கா.
2: சூப்பர் சூப்பர்ப்பா.
1: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி கொடுத்துருங்கக்கா.
2: என் பேர் வந்து லலிதா, நான் வந்து மேரிடு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா, நாங்க வந்து ஒரு மூணு பொண்ணு ஒரு பையன், தம்பி தான் லாஸ்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலியில வளர்ந்த ஒரு பொண்ணு. கம்ப்ளீட் பண்ணது இங்க சேலம் சாரதா காலேஜ்ல பிஎஸ்சி பிஎட், ஒரு பக்கா சேலம் பொண்ணு தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் மேல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்கூல் ஆனுவல் டே, ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா டான்ஸ்னாலே எப்பயுமே நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போய் நிப்பேன். ஃபேமிலியில வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா இது வந்து என்னால ஒரு கரியரா எடுத்துக்க முடியல. ஒரு பீரியட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னோட பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து நான் ஒரு ஜும்பா தான் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் தையா கத்துக்கிட்டேன்.
1: ஓகே ஓகேக்கா. அக்கா அதே நேரத்துல நீங்க வந்து தையா கிளாஸ் தனியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, உங்க கிளாஸோட பேர் என்னக்கா?
2: லல்ஸ் தையா ஃபிட்னஸ். ஸோ சேலம்ல ஃபர்ஸ்ட் தையா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன்.
1: கண்டிப்பா, ஏன்னா இப்போ சேலம்லயே ஃபர்ஸ்ட் தையா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டு தானே?
2: கண்டிப்பாப்பா.
1: ஓகே ஓகேக்கா. அக்கா அடுத்து தையா அப்படின்னா என்னக்கா?
2: தையா அப்படின்றது ஒரு டான்ஸ் ஃபிட்னஸ் ஃபார்மேட் தான்ப்பா. இதுல வந்து நம்முடைய இந்தியன் ரூட்டட் ரித்தம், கல்ச்சுரல் ஃபீல், எனர்ஜெட்டிக் டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கு. அதுதான் வந்து தையால வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம்னு சொல்லலாம். ஜூம்பாவுமே ஒரு வண்டர்ஃபுல் டான்ஸ் ஃபிட்னஸ் ஃபார்மேட் தான், ஆனா அது வந்து இம்போர்ட்டட். பட் தையா அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியன் ரூட்டட் ரித்தம், ஒரு கல்ச்சரல் கனெக்ஷன் வந்து நம்ம அதிகமாக இதில் ஃபீல் பண்ண முடியும். அதனால இது ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக்கா. ஸோ அந்த ஜூம்பாக்கும் தையாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ்

0: வந்து ரொம்பவே அழகா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதே நேரத்துல இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்ப ஆர்வம் வந்துச்சு?
1: ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா ரொம்ப பேஷன் இருந்ததுடா. அதனால தொடர்ந்து என்னால செய்ய முடியாம இருந்தது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடும்போது நிறைய பேர் வந்து மேடம் உங்களோட ஸ்டாமினா நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றீங்க, அந்த மாதிரி எனக்கு தெரியாதவங்க வந்து என்னை வந்து டைரக்டா கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு தோணுச்சு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ரொம்ப நாளா விட்டுட்டோம், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஜும்பா லேர்ன் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தையா கத்துக்கிட்டேன்.
0: ஓகே ஓகே, ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஸோ தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேசலாம் லலிதாக்கா கூட. இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட லலிதா அக்கா தான் அவங்களோட இந்த தையா கிளாஸ் பத்தியும் அந்த ஜேர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா அவங்க கூட நம்ம பேசலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த தையா இன்ஸ்ட்ரக்டரா அவங்களோட ஜேர்னி வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? தையாவோட ஜேர்னி எப்பன்னா நான் என்னோட டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலதான் நான் ஜூம்பா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்மளோட கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்ற அந்த தேடுதலில் தான் எனக்கு தையா கிடைச்சது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. கிளைண்ட்டோட ரிவ்யூ வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ தையா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து அவங்க கிளாஸில் வந்து அனுபவிச்சா தான் தெரியும்.
3: கண்டிப்பாக்கா. ஸோ அந்த சர்ச்சிங்கில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து ரொம்ப பெருசு, அதை வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் நீங்கள் சந்தித்த அந்த சேலஞ்சஸ்லாம் என்னென்னக்கா?
4: ஆரம்ப காலத்தில் சந்தித்த சேலஞ்சஸ் அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுலேருந்து இன்ஸ்ட்ரக்டராக மாறின அந்த ஜேர்னின்னு தான் நான் சொல்வேன். ஸோ என்னென்னா, நிறைய கான்ஃபிடென்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறது, கன்சிஸ்டன்சி, நியூவாக ஒரு விஷயத்தை எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு நானே என்னை மோட்டிவேட் பண்ணி எப்படி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக நான் வந்து வெளியே தெரியறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணும், எவ்வளோ பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்றத கற்றுக்கிட்ட அந்த டைம் தான் வந்து என்னோட ஆரம்ப காலத்தோட சேலஞ்சஸ்ன்னு நினைக்கிறேன் ஹரிணி.
3: ஸோ எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் இருக்கும், பட் அதை நம்ம வந்து ஃபுல்ஃபில்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த தையா கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமாக்கா?
4: கண்டிப்பாக வந்து ஒரு டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தேவையே இல்லைப்பா. என்ன அப்படின்னா, ஒரு டான்ஸ் தெரியாதவங்களும் தையா வந்து தாராளமாக கற்றுக்கலாம். நம்முடைய ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆரம்பித்து கிராஜுவலி மூமெண்ட்ஸை வந்து நம்ம கற்றுக்கலாம். முக்கியமாக வந்து டான்ஸ் நாலேஜ் இல்லாமலும் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக்கா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் இருந்தால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே ஓகேக்கா. தொடர்ச்சியாக இப்போ தையா செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னக்கா?
4: ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குடா. தையா வந்து ஒரு ஃபுல் பாடி மூவ்மெண்ட் பேஸ்டு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம தொடர்ந்து தையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டாமினா, மொபிலிட்டி, கோஆர்டினேஷன் அண்ட் ஓவரால் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணுது. அதோட நம்ம டான்ஸ் பண்ணும்போது எப்பயுமே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கும் ஹாப்பி ஃபீலிங்குமே இருக்கும். எனக்கு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, பாடி மட்டும் கிடையாது, பாடி மைண்ட் ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கணும்.
3: கண்டிப்பாக்கா. ஸோ இந்த பாடி ஒரு பக்கம் ஹெல்த்தியாக இருந்துட்டு மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு மைண்ட் செட்டாகவே இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக்கா. இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏன் ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா அதுக்கு

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: உயிரை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட தையா இன்ஸ்ட்ரக்டர் லலிதா மேம் தான் ரொம்ப அருமையா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. லல்ஸ் தையா ஃபிட்னஸோட உரிமையாளர் லலிதா அக்கா. ஸோ தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கூட பேசலாம் அக்கா. அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஃபிட்னஸா பெரும்பாலும் இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காலையில ஏஞ்சி ஒரு 4 o'clock ஏஞ்சி ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும் அப்படின்னா ஐயோ 4 o'clock எந்திரிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் மூஞ்ச சுழிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் ஃபிட்னஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கக்கா?
4: ஆக்சுவலி இப்போ நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நிறைய ஃபிட்னஸோட அவேர்னஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி விமன்ஸ்க்கும் சரி நிறைய வந்து தெரிய வருது. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாருமே இப்போ ஜிம் போகணும், ஒரு யோகா கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம போகணும், நம்ம ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் இப்போ நாட்பட நிறைய வந்து அதிகமாயிட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த அவேர்னஸை வச்சுட்டு நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபிட்னஸ் அவேர்னஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன்.
3: ஓகேக்கா. ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸ் அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. ஸோ பெண்கள் பொதுவாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அவங்க வந்து ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணணும், அதே நேரத்தில் ஃபேமிலியை பார்த்துக்கணும், இதை தாண்டி ஃபிட்னஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் அவங்களுக்கு வருது. ஸோ பெண்களுக்கு ஃபிட்னஸ்னு வரும்போது பொதுவாக சந்திக்கக்கூடிய தடைகள்லாம் என்னென்னக்கா?
4: ஆக்சுவலி ஹரிணி, இது ஒரு சூப்பரான க்வெஸ்சன் நான் சொல்வேன். எப்பயுமே வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் டைம் தான் ஒரு பெரிய சேலஞ்சஸ். ஏன்னா ஃபேமிலி, குழந்தைங்க, வேலைன்னு எல்லோரையும் வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக வந்து நம்மளுக்கான நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, பட் நாளைக்குன்னு நினச்சி அவங்களுக்கான டைமையே அவங்க கொடுக்கறது கிடையாது. எப்பயுமே வந்து ஃபேமிலியை கவனிப்பது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து உமன்ஸ் வந்து நம்மளையும் பார்த்துக்கணும். ஒரு ஹெல்தி உமன் தான் ஒரு முழு ஃபேமிலிக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக்கா. ஸோ இப்போ உங்ககிட்ட பயிற்சி பெற்ற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்காங்களாக்கா?
4: கண்டிப்பாக நிறைய இருக்குது ஹரிணி. ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்கு வர்றவங்க ஒரு லோ கான்ஃபிடென்ஸில் வருவாங்க, என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வருவாங்க. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே, மேம் நான் நல்லா எனக்கு வெயிட் லாஸ் இருக்குது, இன்ச் லாஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜேர்னியில் எனக்கு ரொம்ப மைண்டில் ஸ்டேபிளாக நின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தாராபுரம்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு மோர் தென் 15 இயர்ஸாக பீரியட்ஸ் இஷ்யூ இருந்தது. ஸோ நார்மலாக அவங்க பீரியட்ஸ் ஆக மாட்டாங்க, மெடிக்கேஷன் இல்லாமல் அவங்க பீரியட்ஸ் ஆனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்கிட்ட வந்து தையா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நார்மலாக எந்த மெடிக்கேஷனுமே இல்லாமல் அவங்களோட பீரியட் சைக்கிள் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஒரு 15 இயர்ஸில் இருந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஆஃப்டர் நம்மளோட தையா செஷனில் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் இது இன்னொரு கிளைண்ட், அவங்க ஃப்ரம் சென்னை. அவங்க வந்து இந்த மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நம்ம செஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தையா செஷன் அவங்க நார்மலாக கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க மதர் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்டிவான மூமெண்ட் வந்து நிறைய இருக்குது. பட் இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு எப்பயுமே மறக்க முடியாத ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக்கா. ஸோ இது நீங்கள் சொல்கிறது கேட்கும் போதே அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸாக எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக உங்ககிட்ட அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட லலிதா அக்கா, லல்ஸ் தயா ஃபிட்னஸ் கிளாஸோட உரிமையாளர், நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா, இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு சப்போர்ட்டிவாக யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தோட ரிசல்ட் வந்து டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்காக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி தயா இன்ஸ்ட்ரக்டராக உங்களை தொடர்ந்து மோட்டிவேட் செய்கிற ஒரு விஷயம் எதுக்கா?
2: என்னை மோட்டிவேட் செய்கிற விஷயம் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட எனர்ஜி, ஸ்மைல், அப்புறம் கன்சிஸ்டன்சி, இது எல்லாம் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது. டெய்லியுமே வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட ரிசல்ட்டு, இதுதான் வந்து என்னோட பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது ஹரிணி.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக்கா. ஓகே, அதே நேரத்தில் இந்த ஒரு இதில் அவங்களோட கெரியரை டெவலப் பண்ணணும், புதுசாக இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னக்கா?
2: ஸோ இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து முதல்ல அவங்களோட பேஷன் இதுதானா அப்படின்றத அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். இதுதான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துக்கணும். தொடர்ந்து நிறைய விஷயத்த வந்து அவங்க லேர்ன் பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஃபிட்னஸ் நாலேஜ் மட்டும் போதாது, கம்யூனிகேஷன் வேணும், பேஷன்ஸ் தேவை, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி. அப்புறம் ஸ்டூடெண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி குவாலிட்டிஸுமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்ப்பா.
1: கண்டிப்பாக. ஓகேக்கா. அக்கா, அடுத்து வந்து இந்த ஒர்க் லைஃப் ப்ளஸ் ஃபேமிலி லைஃப், இது ரெண்டையும் நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்கக்கா?
2: ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலி லைஃப்பும் நான் பேலன்ஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டும் என்னோட சன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க. ஸோ என்னோட பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் என்னோட குரூப் செஷன் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் தம்பி என்னோட பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட 1-to-1 செஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து 3-to-4, 4-to-5 அந்த மாதிரியான ஈவினிங் செஷன் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரியும் எங்களுக்கு வரும். அந்த டைம் எல்லாருமே என்னோடய ஹஸ்பண்டும் சரி என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, எனக்கு ஒரு டஃப்பாக தெரியலை, ரொம்ப ஈஸியாக நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்.
1: ஓகே ஓகேக்கா. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த சைடையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், இந்த சைடையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையுமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பேக் போனாக யார் இருக்காங்கக்கா இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக?
2: என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட அக்கா, என்னோடய தங்கச்சி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய சன், இவங்க தான் எனக்கு ஒரு பெரிய பேக் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். எல்லாமே அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், நிறைய விஷயம் அவங்களும் எனக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ இவங்களால தான் என்னோட இந்த ஜேர்னி நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக்கா. ஸோ சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு வேணால் போகலாம். அதுதான் நீங்கள் வந்து இவ்வளோ சூப்பராக எல்லாருமே எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட லலிதா அக்கா ரொம்பவே அருமையா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. ஸோ அதே போல இன்னும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். அக்கா, ஃபிட்னஸா ஆரம்பிக்கிறதுக்கு தயங்குறவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னக்கா?
4: ஃபிட்னஸ் ஆரம்பிக்க ஒரு பெர்ஃபெக்ட் டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுடா, அதுதான் மெயின் விஷயம் நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தால் அதை தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும், அது மீ டைம். அது நமக்கான டைமாக இருக்கணும். நம்மளோட பாடி, நம்மளோட மைண்ட், நம்மளோட ஹெல்த், இது எல்லாம் தான் நம்மளுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஸோ அதுக்காக கண்டிப்பாக நமக்கான டைம் நம்ம எடுத்துக்கணும். ஏஜ் ஒரு பேக்ரவுண்டு இஸ் நாட் அ limitation. If you have patience and consistency, you can start anytime. Da
3: super super ka, ipa namakana time first namma odukunada mathavanga okay avangalukku andha vela irukku pola andha time ku appdin solli nammala free panni vittruvanga. So idu rombave important ana vishayam. So last ah ungakitta oru rapid fire questions la kekkano nu na willinga irken. So neenga sollunga ka, zumba or thaiya?
4: Thaiya.
3: Next vandu online session or offline session?
4: Both.
3: Family time or work time?
4: Work time.
3: Healthy food or anywhere?
4: Healthy food.
3: Okay, நீங்க work time வந்து specifically சொன்னீங்க. ஏன் அது work time நீங்க சொன்னீங்க?
4: ஏனா அதுல தான் எனக்கு ஒரு self satisfaction இருக்கு. சோ family time வந்து அது வந்து ஒரு commitment, நம்ம குழந்தைகளை பாத்துக்கணும், அந்த கடமைகளை கரெக்ட்டா செய்யணும்ன்றது இருக்கு. பட் எனக்குன்னு ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்றது என்னோட workல கிடைக்கும். என்னோட clientsோட faceல இருக்கிற அந்த happiness, அந்த energy, அவங்களோட அந்த சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா, மேம் இது நல்லா இருக்கு, இந்த ஸ்டெப் நல்லா இருக்கு, இந்த சாங் நல்லா இருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி அவங்க அந்த பேசும்போது ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் பார்த்துக்கிட்டே அந்த என்ஜாய் பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி வந்து எனக்கு வந்து ஒர்க்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக்கா. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக அருமையாக தையாவை பற்றியும் அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களோட இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க அண்டு எவ்வளோ சப்போர்ட் வந்து கிடைச்சிட்ருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. ரொம்பவே அருமையாக நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க, நன்றிக்கா.
4: Thank you so much ஹரிணி. ஸோ சோனா எஃப்எம்க்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹரிணிக்கும் சோனா எஃப்எம்க்கும் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தையான்றது என்னன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு ஜும்பானா தெரியும், யோகா எல்லாருக்கும் தெரியும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், டான்ஸ், ஏரோபிக்ஸ் இது எல்லாமே தெரியும். பட் தையான்றது என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தையா கிளாஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு தையா கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பாக்கா. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜூம்பா அப்படி இல்லைனா இந்த டான்சிங் எக்ஸசைஸ் இது மட்டும்தான் தெரியும். ஸோ தையா அப்படிங்கிறது பாரம்பரியமான, அதாவது இந்தியன் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்ச ஒரு நடனக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறது மற்றும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்களித்ததுமே ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ மறுபடியும் அடுத்த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரணி, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1 மணி 1 நிமிடம் ஆக போகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நான் விஜயபிரியா. இன்றைய தலைப்பு, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா. முதல்ல திறமைக்கும் அறிவுக்குமான வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும். அறிவு அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி A to Z தெரிந்து கொள்வது. உதாரணத்துக்கு ஒரு பாடத்தை நாம எடுத்துக்குவோமே, கணித பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கணிதத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலா சூத்திரங்கள் எல்லாத்தையும் நாம மனப்பாடம் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கணக்க எத்தனை படிநிலைகளில் நாம் போடணும் அப்படின்ற அந்த படிநிலைகளை தெரிஞ்சுக்கணும். எத்தனை வகையான பாடங்கள் அதுக்குள்ளார இருக்குது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி அனைத்தையும் தெரிந்து கொள்வது அறிவு. திறமை அப்படின்றது நாம் என்னென்னலாம் அந்த கணித பாடத்தில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோமோ, ஃபார்முலாவை எல்லாம் மனப்பாடம் செஞ்சோமோ, அது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் அதை அப்ளை பண்ணி ஒரு கணிதத்திற்கான தீர்வை கண்டுபிடிப்பது திறமை. அதாவது கற்றுக்கொண்ட அறிவை நடைமுறையில் செயல்படுத்தும் திறன் திறமை. அப்போது இன்னைக்கு நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா. புத்தகங்கள், நாளிதழ்கள், வானொலி மூலமாக நிறைய தகவல்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய திறமைகள் வெளிவருது. அப்போது இதையெல்லாம் கேட்குறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் மாணவர்களுக்கு சிந்தனை திறன் சுயமாகவே உருவாகிறது. இதை வைத்து கொண்டு அவங்க புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கவும் அவங்களால செய்ய முடியுது. அப்போது ஆன்லைனில் மாணவர்களுக்கு எந்தவித தகவல்களுமே கிடைப்பது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் கிடைக்குது. இணைய வழியில் சமூக ஊடகங்கள் மூலம் நிறைய தகவல்கள் மாணவர்களுக்கு கிடைக்குது. கல்வி சார்ந்தும் கிடைக்கிறது, நாட்டு நடப்புகள் சார்ந்து கிடைக்கிறது, எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு புது தொழில்நுட்பம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அந்த தகவலும் மாணவர்களுக்கு உடனுக்குடனாக சமூக வலைதளங்களில் கிடைக்கிறது. இதன் மூலமாக அவங்க அந்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாரையும் ஒரு புதிதாக

ஒரு தொழில்நுட்பத்தை நாமளும் கண்டுபிடிக்கணும், புதுதாக ஒரு ஆப்பை நாமளும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதுலேயுமே கிடைக்குது ஆன்லைன் மூலமாகவே. இப்போது ரெண்டுலேயுமே அவங்களுக்கு ஒரு சிந்தனை திறன் அப்படின்றது கிடைக்குது, அறிவு அப்படின்றது கிடைக்குது, தகவல்கள் நிறையவே கிடைக்குது. இப்போது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. மற்றொரு உதாரணத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆன்லைன் அண்மை காலத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவனுடைய நடனம் வந்துட்டு வைரலாக போச்சு. அந்த வைரலான அந்த வீடியோவுக்கு அப்புறமா அவனுக்கு 2-3 மேடைகளும் நடனம் ஆடுறதுக்கு கிடைத்தது. இதை பார்த்துருக்கக்கூடிய மாணவர்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருக்கும் பொழுது என்ன ஆயிருக்கும், நாமளும் இந்த மாதிரி நடனம் புரியணும் அப்படின்ற ஆர்வம், ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளார வந்திருக்கும். அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கலை திறனானது வெளிப்பட இந்த ஒரு காணொளி மூலமாக இருந்திருக்கும். அப்போது இந்த சமூக ஊடகங்கள் ஆன்லைன் மூலமாகவும் மாணவர்களுக்கு நிறைய அறிவு அப்படின்ற கிடைக்கத்தான் செய்கிறது. நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமாகவும் மாணவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அந்த சிந்தனை, புதிதாக ஒரு சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமை தேவைப்படுகிறதா அல்லது ஆன்லைன் அறிவு தேவைப்படுகிறதா மாணவர்களுக்கு விவாதிக்க இருக்கலாம். 2 பாடல்களுக்கு பிறகு இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
3: தெரியலையே, நீ ஏன் ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
2: வட்டம் தான், ஏன்னா அதுக்கு தான்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும், அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் மதியம் 1:19 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் பேச விருப்பம் இருந்தது அப்படின்னா 9787-7107 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை. இன்னைக்கு தான் கையில் கூகுளும் ஏஐயும் இருக்கே, அப்புறம் எதுக்கு சொந்த மூளையை நான் வந்துட்டு கசக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் கூகுள் இருக்கு, சாட்ஜிபிடி இருக்கு, ஜெமினி ஏஐன்னு சொல்லிட்டு நிறைய ஏஐக்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கிட்ட போயிட்டு நாம ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கும் பொழுது சரியான விடையை கொடுக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். சில சமயங்கள்ல தவறான தகவல்களுமே கூட வரத்தான் செய்யுது. ஆனா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கும் பொழுதும் எனக்கும் அதே விடை தான் கிடைக்குது, நீங்க அந்த கேள்வி கேட்கும் பொழுதும் உங்களுக்கும் அதே விடை தான் கேட்குது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே என்ன பண்ணிடுறோம், ஒரே மாதிரியான விடைனா ஓகே, ஒரே மாதிரியான விடை அப்படின்றது. நான் வேற ஏதாவது ஒன்று கேட்க போறேன், அதே மாதிரி ஒரு புதுசா எனக்கு ஒரு இது கண்டென்ட் கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கும் அந்த தகவலை தான் கொடுக்குது, உங்களுக்கும் அந்த தகவலை தான் கொடுக்குது. நாம் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் சப்மிட் பண்ணும்பொழுது ரெண்டு பேரும் என்ன ஒரே மாதிரி தகவலை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆசிரியர் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ இந்த இடத்துல சிந்தனை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு தகவலை நாம் கேட்குறோம், அதுவும் கொடுக்குது, நாம் அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ணுறோமே தவிர நம்மக்கிட்ட ஒரு சொந்தமாக அந்த கேள்விக்கான சொந்தமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் நம்மக்கிட்ட இல்லாமலே தானே போயிடுது. இதுவே புத்தகங்கள் மூலமாக நாம் எடுக்கும் பொழுது, வானொலி மூலமாக கேட்கும் பொழுது, நிறைய கட்டுரைகளை வாசிக்கும் பொழுது நமக்கு நிறைய நிறைய தகவல்கள் ஒரே ஒரு கேள்விக்கே விடையாக கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இத்தனை விடைகளையும் நாம் பகுத்தாய்ந்து சிந்தனை செய்து எது சரியாக எப்படி எழுதினால் அது சரியாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு ஒரு விடையை எடுத்து நாம் எழுதி ஆசிரியரிடம் சமர்ப்பிக்கிறோம். அப்பொழுது நமக்கான அந்த சிந்தனை திறன் அப்படின்றது வளரத்தான் செய்கிறது. இப்போ நம்ம கேட்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா. பேசுவதற்காக ஒரு நேயர் இணைப்புல இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாணவர்களுக்கு சிந்தனை சிந்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை திறனை வளர்க்கறதுக்கு எது தேவையா இருக்கு, சொந்த திறமையா அல்லது ஆன்லைன் அறிவா?
6: வளர்க்கறதுங்க ஊடகங்கள் ஒரு வழியாக்கியா கூட இருக்கலாம், இருந்தாலும் சொந்தமா வந்து அவர்களுடைய சிந்தனையை கேளுக்கி அவர்களுடைய திறமைய வந்து அதுல செலுத்தினாங்கன்னா வந்து அது உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து இப்ப ஆன்லைன்ல ஒரு ஒன்னு இப்ப கேட்டாங்க அப்படின்னா அது ஒன்னு சொல்லு, அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதே நேரத்துல பல ஊடகங்கள் இருக்குங்க இல்லைங்க, எல்லாவற்றையும் ஒன்னா கலந்து பார்த்து அதுல இருந்து நாம உண்மையை கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கு வந்து சொந்த திறமைதான் வேணும்.
5: கண்டிப்பா
6: சொந்த திறமைதான் இருந்தாக்காங்க உண்மையை கண்டுபிடிக்க முடியும்.
5: சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லிருந்தீங்க அண்ணா.
6: இந்த மாணவர்களுக்கும் உங்களுக்கு சொந்த திறமை அவர்களுடைய முயற்சி இதுதான் முக்கியங்க. ஆன்லைன்ல ஒரு உரம் இருக்கு, அது வேணா அது ஒரு ஒட்டாசிக்கு இருக்கலாம், உண்மையா முடியா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இது அதுகளையும் வந்து பாத்துக்கலாம்.
5: ஓகே, ஆன்லைன் வந்துட்டு ஒரு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் சொந்த திறமையில் எது உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன தேவை, சிந்தனை ஆற்றலும் பகுத்தறியும் திறனும் நமக்கு தேவை. அதை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. அது எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: நேரம் மதியம் 1:32 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா என்று இன்னைக்கு நாம பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில இப்போ நான் முதல்ல தான் சொன்னேன், ஆன்லைன் மூலமா நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும். என்னன்னா, ஒரு கூகுள் மேப் நாம எடுத்துக்குவோமே. இன்னைக்கு தான் நான் சொன்னேன், கூகுள் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு ஊருக்கு போறோம், அதுக்கு வழிகாட்டுது. அப்படிலாம் இருக்கும் பொழுது எந்த எப்படி போகணும், என்ன ரூட்ல போகணும், எல்லாமே காமிக்குது. ஆனா அதற்கான வண்டியை ஓட்ட முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம காரில் போகிறோன்னா அது எப்படி போகணும் அப்படின்ற மேப்பெல்லாம் நமக்கு கூகுள் மேப் காமிச்சிடுது. ஆனால் அந்த வண்டி ஓட்டுறதுக்கான திறமை நம்மளுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தானே அதை பண்ண முடியும். நீங்களே சொல்லுங்களேன், கார் ஓட்டுறதுக்கு நம்மளுடைய சொந்த முயற்சி தேவைப்படுது. அடிபட்டு உதப்பட்டு நிறைய காயங்களாகி அதுக்கப்புறம் தான் நம்மளால் காரே ஓட்ட முடியுது. பட் அந்த காரை ஓட்டுறதுக்கு ஏஐ நமக்கு பயன்படுமா என்ன, நமக்கு வழிகாட்டும் அவ்வளவுதானே தவிர சொந்த முயற்சியால் தான் ஒரு வண்டியை நம்மளால் இயக்கவே முடியும். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு மாணவர்களுக்கு புது சிந்தனையை உருவாக்க தேவையாக இருப்பது சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா. பேசுவதற்காக ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறோம் எழிலரசி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க விஜயபிரியா, நல்ல தலைப்பு.
0: நன்றி, நன்றி, நன்றி. சொல்லலாம்,
3: ஆன்லைன்ல எவ்வளவுதான் வந்துட்டு அதுக்கு வழிகாட்டியா ஒரு ஏதாவது வழிகாட்டி இருந்தாலுமே, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரே மாதிரி எழுதுவாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு நடந்த ஸ்கூல்ல நான் படிக்கும் போது, லெவன்த் படிக்கும் போது நடந்த சம்பவத்தை நான் வந்து நேராவே காட்டுறேன். இந்த இடத்துல எடுத்துக்காட்டா உரைக்கிறேன். பாத்தீங்கன்னா, நான் லெவன்த் படிக்கும் போது எனக்கு கட்டுரை எழுத சொல்லி கொடுத்தாங்க ஆசிரியர். நான் என்ன பண்ணேன், நான் சென்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாத்தலம் சொல்லிட்டு கவர்ந்ததுன்னு சொல்லி எழுத கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ண, 15 பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், நார்மலா படிக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்மாரா படிக்கிறவங்க தான், அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னோடனே நான் ஹெல்ப் பண்ணேன். அது நாடக வடிவில கட்டுரையின் போது நாடக வடிவில எழுதலாம், கதையா எழுதலாம், அதுக்கப்புறம் முன்னுரை மட்டும் போட்டு முடிவரை கடைசியா போட்டு நடுவில் வந்து ஹெட் பண்ணி எழுதலாம், அதுக்கு நடுவில் ஹெட்லைனும் கொடுத்து எழுதலாம். அது மாதிரி 15 மெத்தட்ல எழுத வச்சு கொடுத்து நான் மாத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 15 மெத்தட்ல நான் தனித்தனியா சொல்லி கொடுத்துருந்தேன், நான் எழுதுற மாதிரி இல்லாம 15 மெத்தட்ல சொல்லி கொடுத்துருந்தேன். மாட்டிக்கிற தனித்திறமை இருந்தாலுமே மாட்டிக்க வேண்டியதா ஆயிடுச்சு எனக்கு அண்ணன்.
0: கண்டிப்பா
3: அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தனித்திறமையே என்பது என்னோட
0: எழுதலாம், நாடக வடிவில் எழுதலாம், கதை வடிவில் எழுதலாம். ஆனா மாணவர்களுக்கு உதவி செய்ததால இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்ப மற்ற மாணவர்களுக்கான நம்ம வந்துட்டு அவங்களுக்கும் அவங்க வந்துட்டு யோசிக்கணும் இல்லையா, தப்போ ரைட்டோ அவங்க அதை யோசிச்சு அவங்களுடைய சொந்த முயற்சியில எழுதினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் அதுல ஏதாவது பிழைகள் இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு வழிவகையா இருக்கும். அதனால சொந்த முயற்சியில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலரசி அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். விஜய் பிரியாவே தான் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: வணக்கம் வணக்கம் விஜய் பிரியா, ராஜேஷ் குமார். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க சொல்லுங்க, மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா?
4: கண்டிப்பா பாத்தீங்கன்னா சொந்த திறமை தான் ஜிபியா. ஏன்னா படித்தல் கற்றல் இதன் மூலியமா தான் இந்த நமக்கு எல்லாம் அறிவு நமக்கு கிடைக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அது ஓகே தான், ஆனா எல்லா டைமும் ஆன்லைன்லாம் உதவாது. சொந்த முயற்சி தான்,
0: சொந்த முயற்சி தான் அப்படின்னு சொல்றீங்க.
4: சொந்த அறிவு தான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு.
4: வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு, இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:45 ஆகிறது. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு மாணவர்கள் புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த அறிவா அல்லது அவர்களுக்கு ஆன்லைன் அறிவே தேவைப்படுகிறதா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஒரு புது சிந்தனையை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஒரு சிந்தனை திறனையும் பகுத்தறியக்கூடிய திறனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அது என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஒன்று, வாசிப்பு பழக்கம். ரெண்டாவது, கேள்வி கேட்கக்கூடிய திறன். மூன்றாவது, புதிய அனுபவங்கள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் புதிய மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் உருவாகும். நான்காவது, புதிய திறன்களை வந்துட்டு கற்றுக்கிறது, லேர்னிங் த நியூ ஸ்கில்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தியானம், அமைதியாக இருக்கிறது. ஆறாவதாக கலந்துரையாடல். ஏழாவதாக உடல்நலம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்துட்டு போதும் அவங்களுக்குள்ளார நிறைய சிந்தனைகள் எல்லாமே தோண்டும். இப்போ மாணவர்களுக்கு புது சிந்தனையை உருவாக்குறதுக்கு தேவையாக இருக்கிறது சொந்த திறமையா ஆன்லைன் அறிவே போதுமா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் நினைச்சிட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா சூப்பரா இருக்கேன் அண்ணா.
2: காலகட்டத்துல எல்லா விஷயங்களையுமே ஆன்லைன்ல இருக்கு. அவங்க தங்களுடைய தனித்திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வளர்த்துக்கணும்னா ஆன்லைன்ல பார்த்து அந்த வீடியோஸ பார்த்து கத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ரெப்ளிக்காவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா போதும். ஸோ 70% ஆஃப் விஷயங்கள் நமக்கு ஆன்லைன்லயே தெரிஞ்சிடுது. மீதி 30% ஆஃப் விஷயம் சொந்தமா மூளையை போட்டு இம்ப்ரவைஸ் பண்ணி சில விஷயங்கள் அப்படிங்கறது மாணவர்களாகவே யோசிச்சு அந்த ஃபார்முலால எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 70% வந்து மாணவர்கள் அந்த நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து கத்துக்கிட்டு அந்த 30% அப்படிங்கறது சொந்த முயற்சி அந்த மூளையை போட்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் இதை கத்துக்கிட்டேன் அதை கத்துக்கிட்டேன். எதை பார்த்து கத்துக்கிட்டாங்க? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல டிஜிட்டல் வரல, ஆன்லைன்ல பார்த்து தானே கத்துக்கிட்டாங்க. எனவே அது ரொம்ப ரொம்ப அற்புதமான வரப்பிரசாதம். அதை சூப்பரா நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் தான் நமக்கே நன்மை பயக்கும்.
1: ரொம்ப நன்றி அண்ணா. ஏன்னா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் உலகத்துல ஆன்லைன் மூலமாகவே எல்லாத்தையும் கத்துக்கலாம், அதுவே நமக்கு அறிவை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி
2: நன்றிப்பா.
1: இந்த மாதிரி தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787070107 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு புது சிந்தனையை வளர்க்க தேவை சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல நேராங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஒரு சிலை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: நான் வந்து சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டி காசிப்பனது.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
1: ஆமா, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி.
3: வந்து அறிமுகப்படுத்தீங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது இல்ல.
1: எனக்கு தெரியும், பட் மத்த நேயர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா?
3: கண்டிப்பா. இப்ப நான் தலைப்புக்கு வந்துடுறேன். அதாவது எவ்வளவுதான் சுய அறிவு நல்ல சிந்தனையோட இருந்தா கூட இன்றைய காலகட்டத்துல வந்து எடுத்த உடனே வந்து மேலோட்டமா பாக்கணும்னா கூட வந்து கொஞ்சம் அறிவை உபயோகப்படுத்தி பண்றத வந்து ரொம்ப கொஞ்சம் தவிர்க்கிறாங்க. நாம வந்து செல்லுல பார்த்தா நெட்ல பார்த்தா உடனே அதை சர்ச் பண்ணா உடனே அதனுடைய விட வந்துருது. நாம ஏன் அவ்வளவு யோசனை பண்ணணும்
1: அப்படின்னு
3: ஒரு செகண்ட் கூட யோசனை பண்ண மாட்டாங்களா? ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கன்னு கூட சொன்னா கூட இல்லைங்க. பாருங்க, இப்போ விளைத்தேடும் வினாக்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கூட வருது. ஆனா அதுல வந்து உடனே உடனுக்குடன் வந்து அதை வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணி அந்த விடையை வந்து சொல்லி அதை பாட்டு கேட்கணுங்கிற ஒரு மும்முரத்து தான் இருக்கிறாங்களோ ஒழிய வந்து தப்போ ரைட்டோ நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சரியா இருக்கணும்னு சொல்லி யாரையுமே திங்க் பண்ண
1: மாட்டாங்க. சொந்தமா நம்ம முயற்சி செஞ்சு ஒரு ஆன்சர் தவறு சரியோ தப்போ சொன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்
3: கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா வந்து அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து அவங்க வந்து இணையத்தின் வழியாவே தான் போய் நாம பாக்கணுங்கிறத வந்து குறிக்கோளா செய்யறாங்க. அதை வந்து தவிர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி அண்ணா, இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. சொந்த முயற்சி தான் தேவை. ஆன்லைன்ல போனோம்னா அதனால விடை கிடைக்கும், ஆனா அதனால ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு சிந்தனை திறன் அப்படின்றதே இல்லாம போயிடுது. உண்மையா அதுதான். இப்போ நம்ம ஏதாவது நம்ம கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். யோசிச்சு அது தெரியாத பட்சத்துல ஓகே என்னதான் இருக்கு விடை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவிக்காக நம்ம ஆன்லைனை பயன்படுத்தலாமே தவிர, தொட்டதுக்கெல்லாம் ஆன்லைன்ல பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய சிந்திக்கும் திறன் வந்துட்டு குறையுது அப்படின்ட்டு காசி விஸ்வநாதன் அண்ணா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. Three, two, one, hola.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: நேரம் மதியம் 1:53 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, மாணவர்கள் புதிய சிந்தனையை வளர்க்க தேவை, சொந்த திறமையா ஆன்லைன் அறிவா என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக பகுத்தாய்ந்து நாம் எதையுமே செயல்படுத்தணும். ஏன்னா 4 விஷயங்களை பார்க்கும் பொழுது அதில் எது உண்மை அப்படின்னு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனை அப்படின்றது நமக்குள்ளார வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையை கண்டுபிடிக்கணும். 4 விஷயங்களை நாம் படிக்கணும். யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன் என்ன அப்படின்றதையும் நம்ம வளர்க்கணும். சரியாக நம்ம தேர்வு செய்யணும். சொந்த கருத்தை உருவாக்கணும். இதையெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளால் பகுத்தறிவு கூடிய திறன் நமக்குள்ளாரையே வளர்ந்துடும். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். சோனா பொன்பழகின் தொகுப்பாளர் விஜயபுரிய அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ராதவன்.
4: ஆதவன் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: சிந்தனையை
4: வந்துட்டு அவங்க வளர்க்க தேவை, சொந்த திறமை இருந்தா சிந்தனை வளருமா இல்ல ஆன்லைன் அறிவே போதுமா அப்படின்னு கேக்குறோம்.
5: சொந்த திறமையை வளர்க்க, சொந்த அவங்களுக்கு சொந்த திறமை வளர்க்க தோன்றது வந்து அவங்களுடைய சொந்த திறமை தான் நான் நினைக்கிறேங்க.
4: சிந்தனை வளர்க்கறது வந்துட்டு சொந்த திறமை தான் அப்படின்னு சொல்றீங்க.
5: ஆமா, இருங்க சுருக்கமா சொல்லிடுறேங்க. கணித மேதை ராமானுஜர் இருந்தாரு, கணித
4: மேதை ராமானுஜம்
5: கண்டுபிடிச்சாரு. அவர் தானே தானே எதை கண்டுபிடிச்சாரு, எந்த ஆன்லைன் கண்டுபிடிச்சாரு
4: வாசிச்சு
5: வீடு கட்டி அது 24 இருக்கும் காட்டியவர் கோயம்புத்தூர் சேர்ந்த சிடி நாயுடு. அவரு எந்த ஆன்லைன் பார்த்து திறமை வளர்த்துக்கிட்டாரு. எடிசன் 1000 கண்டுபிடிப்புக்கு சொந்த தேர்தல் மின்சார பொறுப்பு உபயோகிக்கிறோமே, அதை உபயோகிக்கிற அதை கண்டுபிடிச்சதுதான் அவர் வந்து
4: தானே.
5: முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணை நாயகன், ஏவுகணை கண்டுபிடிச்சாரு. அவர் எந்த ஆன்லைன் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்பல்ல அதெல்லாம் கிடையாது கிடையாது. சொந்த திறமை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதே போலதான்
4: நிறைய புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு நிறைய அறிவுகள் நமக்குள்ளார வர தூண்டும், நிறைய சிந்தனைகள் நமக்குள்ளார வர செய்யும். அந்த வகையில சொந்த திறமை தான் ஒரு மாணவருக்கு அந்த சிந்தனையை வந்துட்டு வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க பாட்டி.
6: நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
4: உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க.
6: இப்போ வந்து நீங்க அந்த காலத்துல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அம்மா வந்து நிலா சோறு காட்டி சோறு விட்டு விட்டாங்க. அதனால நிலாவுக்கு போகலாம், அதுக்கு போய் அந்த பாட்டி கிட்ட இருக்கிற உலகத்தை பிடிக்கிட்டு வரலாம், இந்த மாதிரி சொல்லி சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க. இப்பவும் அத அப்பெல்லாம் கொடுத்த மாதிரி இப்ப கொடுக்கறதுக்கு இல்ல. இப்ப செல்ல காட்டி தான் சாப்பாடு சாப்பிடுது குழந்தைங்க. அப்போ நிலா சோறு சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு சுய சிந்தனை நிறைய வளர்ந்துச்சு. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் வளர்ந்தாங்க. நிறைய கண்டுபிடிப்பு பண்ணாங்க, நிறைய சயின்டிஸ்ட் ஆனாங்க, நல்ல திறந்த கதை எழுதுறவங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ வர இந்த கம்ப்யூட்டர் உலகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அதுல போக ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து நம்ம நம்மள பெரியவங்களை பெற்றோர்களே அந்த செல்லை குடுத்துதான் சாப்பிட வைக்கிறாங்க. ஏன்னா என்ன காரணம்னா பெற்றோர்களும் வேலைக்கு போறதுனாலதான் இந்த குழந்தை ஏதோ சாப்பிட்டா சரி செல்ல பார்த்தா சாப்பிட்றானா சரி அப்படின்னு மரமடமரம்னு வேலைகளை முடிச்சுட்டு போகத்தான் பாக்குறாங்க. உக்காந்து எல்லாம் சோறு ஊட்டுறதுக்கு பாக்குறது இல்லை.

தான் இருக்கிறது. ஆன்லைனுடைய அறிவை நம்ம சரியான வழியில் பயன்படுத்தி தங்களுடைய சொந்த திறமையை மேம்படுத்தும் போது தான் மாணவர்கள்கிட்ட புதுமையான புது சிந்தனை எல்லாமே மலர செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய தகவல்கள் வந்துட்டு ஆன்லைனில் உடனுக்குடன் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லா தகவல்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரே தகவலை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனை பகுத்தாய்வது யாருடைய கையில் இருக்குது? அது மாணவர்களாகிய நம்ம எல்லாருடைய கைகளிலும் இருக்குது. அதற்கு நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கணும், நூலகங்களுக்கு செல்லணும். அப்பொழுது தான் நம்மளுடைய அறிவானது விரிவடைய செய்கிறது. அதனால் தகவல்களை சேகரிப்பது மட்டுமே ஆன்லைனுடைய அறிவாக இருக்கிறது. ஆனால் சேகரித்த தகவல்களில் எது சரி எது தவறு என பிரித்து பார்த்து முடிவெடுக்கும் பகுப்பாய்வு முழுக்க முழுக்க நம்மளுடைய சொந்த சிந்தனையை வளர்க்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு மற்றொரு நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் நம்மளுடைய இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதில் முதல் விஷயமாக என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுவும் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு கூட அந்த முதுகு வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருதுங்க. பொதுவாக அந்த உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த முதுகு வலி வரும். அதே நேரத்தில் ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கவங்களுக்கு அந்த முதுகு வலி அப்படின்றது வரும். டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப அதிக வெயிட் தூக்குறவங்க, வெயிட் தூக்கி வேலை பார்க்குறவங்க, இல்லை வீட்டில் வேலை செய்யும் போதே கூட சில வாரங்களுக்கு அப்புறமா அந்த முதுகு வலிலாம் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன் வந்து இருக்கலாம், ஆனாலும் ஒரு 5 ரீசன் முக்கியமான ரீசனாக இருக்குது இந்த முதுகு வலிக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், அதாவது டிரைவராக இருக்கிறோம், இல்லை மற்றபடி சும்மா உட்காந்துட்டுருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா, நம்ம உட்கார்ற முறை கரெக்டாக நம்மளுடைய முதுகெலும்பு சரியான ஒரு விதத்தில் வந்து இருக்கணும். இப்போ சேரில் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா சாஞ்சி கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துட்டு அந்த முதுகெலும்பு இப்படி இப்படி வளையாமல் இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா இந்த முதுகு வலி வரதை தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து முதுகெலும்பை பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து சிறந்த வழி. நம்ம உட்காரும்போது கரெக்டான பொசிஷனில் நம்ம முதுகெலும்பு பாதிக்கப்படாத மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா முதுகெலும்பு பாதுகாப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதுகெலும்பை பாதுகாக்கிறதுக்கு அடிக்கடி வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், அடிக்கடி வந்து ஒரு அசைவு வந்து கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஒரே பொசிஷனில் உட்காந்துட்ருக்கக்கூடாது, அப்பப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு நடக்கணும், உடம்ப அசைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முதுகு வலி வரதை தடுக்கும், முதுகெலும்பை பாதுகாக்கும். இன்னொன்று, ரொம்ப திடீர்னு அதிகமான வெயிட்டை தூக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம். அப்போ நம்ம அதிகமான வெயிட்டையும் தூக்கலாம், ஆனால் அந்த பொசிஷன் முதுகு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தூக்கணும், சரியான முறையில் தூக்கணும் அப்படின்னா, அந்த முதுகெலும்பு பாதிக்கப்படாத மாதிரி தூக்கணும் அப்படின்னா இந்த முதுகு எலும்பு வந்து எதுவுமே ஆகாது, நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி தூங்கும்போதும் நம்ம வந்து ரொம்ப சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு, அதே மாதிரி பெரிய தலைவாணி வச்சுட்டு முதுகெலும்பு வந்து சரியாக ஓய்வில் இருக்காத மாதிரி நம்ம வந்து தூங்கணும் அப்படின்னா அப்பயும் முதுகெலும்பு வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து தூங்கக்கூட முடியாது, கரெக்டாக அந்த தலைவணி வச்சு படுத்தாலே அந்த முதுகு வலி வலிக்கும், சைடில் திரும்பி படுத்தாலும் வலி.

இருக்கும், எப்படி படுக்கிறதுனே தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து சரியான முறையில், அதுவும் குறிப்பாக கீழே தூங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பெட்டெல்லாம் வந்து இருந்தாலும் கீழே தூங்குறது முதுகுவலியை தவிர்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி உணவு முறைகளும் ரொம்ப முக்கியங்க. இந்த முதுகெலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல நீர்ச்சத்தை நல்லா தண்ணி குடிக்கணும். சத்தான உணவுகள், குறிப்பாக பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முதுகுக்கு, ஏன்னா கால்சியம் இருக்கிறதுனால. அதே மாதிரி வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வந்து அந்த காலை சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வைட்டமின் டி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம் செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா எஃப்எம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க, மனநல மருத்துவர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் சார் ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, மைண்டு வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. எப்போ வந்து ஒருத்தர் போயிட்டு மனநல ஆலோசகரை வந்து அணுகணுங்க சார்?
2: இப்போ மனசுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு, அந்த மனசுக்கு சக்தியின் அளவுகோல் அது வந்து நம்ம சைக்கிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்போ நம்ம பெட்ரோல் போடுறோம், இவ்வளோ பெட்ரோல் இருக்கு, இவ்வளோ தூரம் போக முடியும். நம்ம மொபைல பேட்டரி இருக்கு, இவ்வளவு நேரம் பேச முடியும், இவ்வளவு நேரம் உபயோகிக்க முடியும். அது போல உடலுக்கும் ஒரு சக்தி இருக்கு, மனசுக்கும் ஒரு சக்தி இருக்கு. இப்ப மனம் சார்ந்த பிரச்சனை நமக்கு எப்படிதான் வெளியே வரும், என்ன மாதிரி வந்து நம்ம மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உடல் சார்ந்த உபாதைகளா வரலாம், ஒண்ணு தூக்கம் குறையலாம், ரெண்டாவது உடல் சோர்வு ஏற்படலாம், மூன்றாவது நிறைய வலிகள் வரலாம் உடம்புல, முதுகு வலிக்குது, கை வலிக்குது, அடிக்கடி தலை வலிக்குது, நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது அறிவு சார்ந்த சோர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மறதி ஏற்படுது அடிக்கடி, படிச்ச என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல, சின்ன சின்ன விஷயத்த கூட மறந்துடுறேன், முன்ன எளிதா செய்து கொண்டிருந்த காரியங்களை போய் என்னால எளிதா செய்ய முடியல, அது அறிவு சார்ந்தது. மூன்றாவது எனக்கு பசி சரியா இருந்தேன். நான்காவது வந்து பாத்தீங்கன்னா, முன்பு எனக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் எதுவுமே இப்ப எனக்கு சந்தோஷம் கொடுக்கல. முன்ன சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் இருக்கும், ஒரு படத்துக்கு போனா சந்தோஷமா இருக்கும், நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும், இப்ப அதெல்லாம் பண்ணா எனக்கு சந்தோஷமாவே இல்லை. அது போல என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு நிறைய கவலைகள் வருது. எதிர்காலத்தை பற்றி நான் எதிர்காலத்துல சிறப்பா இருப்பேனா, என்னால செய்ய முடியுமா, இது போல நிறைய அறிகுறிகள் வருது. நீங்க ஏதோ ஒரு விதமான மனம் சார்ந்த பிரச்சனைக்குள்ளார போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சமயங்கள்ல ஒண்ணு உங்க நண்பர்கள்ட்ட பேசலாம், இல்ல குடும்ப மருத்துவ ஆலோசகர்கள்ட்ட பேசலாம், அவர்களின் அறிவுரைப்படியோ இல்ல உங்களுக்கு தோணுதனாவோ ஒரு மனநல மருத்துவரை நீங்க பார்ப்பது மிகவும் அவசியம்.
1: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக அது கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து தான். ஸோ அது வந்து எப்போ வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதோ உடனே வந்து மருத்துவரை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை எல்லாருமே கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்மளுடைய மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பழமொழி நான் வந்து ரீசெண்டாக படித்தேன் இணையதளத்தில். அது என்ன அப்படின்னா, முன்னிரவில் தூங்கி பின் இரவில் எழுந்திருக்கிறவருடைய உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முன் இரவு அப்படின்னா ஒரு 8-9 அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து இரவோட ஸ்டார்டிங் பகுதி. ஆனால் இன்றைக்கெலாம் வந்து இரவோட மிட்டில் தான் நிறைய பேர் தூங்குறாங்க, பெரும்பாலானோர் தூங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கு காரணம் சோசியல் மீடியா, அந்த ஃபோன் பயன்படுத்துறது. ஸோ ஃபோன் பயன்படுத்துகிறவங்க இல்லாட்டி சில டைம் வந்து பர்சனல் ஒர்க் வந்து இருக்கலாம், அது வந்து ரேர். மேக்ஸிமம் வந்து நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறது மொபைல் ஃபோனாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க. அதுவும் குறிப்பாக 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு கூட நிறைய பேர் வந்து தூக்குற ஒரு வழக்கத்தை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களால அந்த பின் இரவில் எழுந்திருக்க முடியுமா? பின் இரவு அப்படின்னா எத்தனை மணிக்குன்னா, அந்த கடைசி இரவு நேரம்னா ஒரு 4, 5, 6 அந்த ஒரு டைம். 6:00 வந்து விடிஞ்சிரும், 4, 5 அந்த டைமுக்கு வந்து அவங்களால எந்திரிக்க முடியாது. 2 மணிக்கு தூங்கிட்டு ஒரு 4-5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஒரு 7-8 மணி அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து அவங்க எந்திரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 8 மணிலேருந்து 9 மணி அந்த டைமுக்குள்ளார தூங்கிடணும். ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணி அந்த டைமுக்குள்ளார எந்திரிச்சா நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அலாரம்லாம் இல்லாமல் நம்ம உடலே வந்து அந்த ஒரு சைக்கிளுக்கு வந்து மாறணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மருத்துவர்கள், ஆய்வாளர்கள். ஸோ அந்த இயல்பில் அந்த நம்மளுடைய உடலே வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சைக்கிளில் மாறுறதுக்கு, அதாவது முன்னிரவில் தூங்கி பின்னிரவில் விழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை, குறிப்பாக டைமுக்கு சாப்பிட்றதை தாண்டி ரொம்ப அதிகமாக இரவு உணவெலாம் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை நம்ம தூங்கிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியாவது நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ரெகுலராக சாப்பிட்டே வர பொறுமையாக நம்மளுடைய அந்த தூங்கக்கூடிய அந்த தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு 1 hour முன்னாடியே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயம், நம்ம சாப்பிட்றது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours, 3 hoursக்கு அப்புறம் தான் தூங்கணும். அதே மாதிரி நம்ம வந்து தூங்கிறதுக்கு 1 hour முன்னாடி ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் நம்ம வந்து பண்ணோன்னா நம்ம வந்து அந்த தூங்கக்கூடிய அந்த சைக்கிள் வந்து மாறும், சீக்கிரமாக எந்திரிப்போம், சீக்கிரமாக தூங்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. ஆரோக்கியமான பல விஷயங்களை, பாகற்காய் பற்றி தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது பல நன்மைகள், குறிப்பாக கல்லீரல். கல்லீரல் வந்து ஏகப்பட்ட பணிகள் நம்ம உடலில் செய்யுது. இப்போ இந்த கல்லீரலில் சேரக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி கல்லீரல் செயல்பாட்டை வந்து தூண்டுது இந்த பாகற்காய். அதனால் கட்டாயமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாகற்காயில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு தேவை, ஆனால் கசக்கக்கூடாது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ச்சியாக இந்த பாகற்காய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சில உணவுகள் எடுத்துக்கிறப்பையும் சில பிரச்சனைகள் வந்து இருக்கிறப்பையும் நாம் வந்து இதை தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லா டைமும் பாகற்காயும் எடுத்துக்க கூடாது. ஸோ இதை எப்போலாம் தவிர்க்கலாம், எப்போலாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து பருத்திக்காட்டில் இருந்து பூங்குடியம்மா இணைஞ்சிருக்கிறாங்க, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் பகுதியில். அம்மா வணக்கம். அம்மா அம்மா, இந்த பாகற்காய் இருக்கு இல்லைங்கம்மா, அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துருந்தீங்க. ஸோ வந்து இதை வந்து எப்போ எடுத்துக்கலாம், எந்த சமயத்திலலாம் வந்து எடுத்துக்க கூடாது, எப்போ தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லுங்கம்மா.
7: மழை காலத்தில் வந்து பாவக்காய் சாப்பிடக்கூடாது. மழை காலத்தில் பாவக்காய் சாப்பிட்டப்ப ஜீரணம் அது மாதிரி எகுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மழை காலத்தில் பாவக்காய் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கறி சமைப்பு அசைவம் சாப்பிட்டுட்டு பாவக்காய் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்குது. பாவக்காய் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிட்ணுங்கிறதும் இருக்குது. கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் ஒதுக்கக்கூடாது. நம்ம அறுசுவை உணவுல பாவக்காயும் ஒன்று. பாவக்காய் வந்து சாப்பிட்றது எப்படின்னா, நல்லா புளி புளி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா நம்ம மசாலெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா புளியிலே வேக விட்டோம்னு வச்சுக்க, பாவக்காய் அதிகம் கசக்காது. சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்றலாம் பாவக்காயை. பாவக்காய் குழம்பு நம்ம டெய்லி உணவில் சாப்பிட்டுக்கணும்.
6: பாகற்காய் உணவை நம்ம வந்து டெய்லி உணவு முறைகளில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பாக அது வந்து கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதாவது பாவக்காய் பார்த்திங்கன்னா எல்லாம் தவிர்ப்பாங்க கசப்பாக இருக்குது அப்படின்னு. அப்படி தவிர்க்க தேவையில்லை. கசப்பை போக்கிக்கிறதுக்கு சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணி இது பண்ணோன்னா கசக்காது. இப்போ அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, கசப்பு சுவையும் அதில் வந்து ஒன்று. இந்த கசப்பு சுவையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதற்கு வந்து இந்த பாகற்காயை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நன்றிங்கம்மா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் நம்மளுடைய உணவு முறைகள் பற்றி இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள், அதற்கப்புறம் ஆயுர்வேத சித்த மருத்துவ குறிப்புகள் படி சில உணவுப் பொருட்கள், சில உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடலுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எதிர் உணவுகள் அப்படின்னு தமிழ்லையும், இன்காம்பட்டபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலையும் வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் அதாவது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் தெரியும். ஸோ இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டெய்லி எடுத்துக்கிறது, அதாவது ஈவினிங் டைமில் நைட் டைமில் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் அசைவ உணவுகள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. அதுவும் வீக் டேஸில் வீக்கெண்டு, அதாவது சண்டேவை விட மற்ற நாட்களில் அதை விட அதிகமாக கூட சாப்பிடுவாங்க, டெய்லி கூட சாப்பிட்டுட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த அசைவ உணவுகள் எடுத்துக்கும் போது அதே டைமில் உடனே விளக்கெண்ணையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவ முறைப்படி இதை சேர்த்து சாப்பிட்டா அது வந்து, அதாவது எதிர் உணவுகளாக இருக்குது, உடலில் பக்க விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் எப்படி ஏற்படுது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. அதாவது விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இது இயற்கையாகவே ரொம்ப சக்தி வாய்ந்த, அதாவது மலமிளக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது செரிமான மண்டலத்தை தூண்டி உடனடியாக வந்து குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்கிறது தான் இந்த விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில். இதே நேரத்தில் அசைவ உணவுகள் பொதுவாக செரிமானத்துக்கு ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கும், கனமான உணவுகள் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து உடலுக்குள்ளார நம்ம வந்து செலுத்தும் போது செரிமான மண்டலத்தில் கடுமையான ஒரு குழப்பம் ஏற்படும். இதனால் அசைவ உணவு வந்து முழுமையாக செரிமானம் ஆகாமல் விளக்கெண்ணெய் வந்து மலமிளக்கக்கூடிய அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பிடிப்பு, குமட்டல், நீர்ச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் அசைவ உணவுகளையும் விளக்கெண்ணையும் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய மருத்துவ முறையில், சாரி உணவு முறையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே. பாட்டை கேட்டுருங்க.
4: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி அடுத்த ஒரு மணி நேரம் கேட்க போறீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். சொல்றதுக்காக என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா கேட்கலாம் மக்களே. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் திவாகர் டெக் குரு நிகழ்ச்சியில தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய எடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன், அது என்னென்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஆனா அதுக்கு விஷயம் ஃபோனில் இருக்க சூப்பரான ஒரு சில விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோனில் நிறைய டைப் ஆஃப் மோடு இருக்குது. என்ன மோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைலண்ட் மோடு இருக்குது, டு நாட் டிஸ்டர்ப் மோடு இருக்குது, வைப்ரேட் மோடு இருக்குது, ரிங்கிங் மோடு இருக்குது, ஏரோப்ளைன் மோடு இருக்குது, ஃபோக்கஸ் மோடு இருக்குது. இத்தனை மோடு இருக்குது. இத்தனை மோடில் எத்தனை மோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இத்தனை மோடு இருக்குது நீங்கள் சொல்லி தான் இந்த வாக்கர் எனக்கே தெரியுது அப்படிங்கிறீங்களா? இந்த சைலண்ட் மோட், டு நாட் டிஸ்டர்ப் மோட், ஏரோப்ளைன் மோடு, இது எல்லாருமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சைலண்ட் மோட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோன் ரிங்கிங் சவுண்டை கம்மி பண்ணுறதுக்காக, கேட்காமல் இருக்கிறதுக்காக சைலண்ட் மோடு யூஸ் பண்ணுறோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், லைப்ரரி இல்லை ஏதோ ஹாஸ்பிட்டல் இல்லை ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்ம சைலண்ட் மோடு யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த சைலண்ட் மோட்லேயே வைப்ரேட் ஆகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. என்னதான் வைப்ரேட் மோடு வச்சிருந்தாலுமே ஒரு சில டைம்லாம் அதுவுமே ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சைலண்ட் மோடு வைப்ரேட் மோடு யூஸ் பண்ணியே பழகிட்டோம், டு நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு அவ்வளோக்கா போவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஆனால் பெரும்பாலும் இந்த சைலண்ட் மோடு வைப்ரேட் மோடு தான் யூஸ் பண்ணுவேன். அதை விட்டால் ரிங்கிங் மோடு, ரிங்கிங் மோடுனா நார்மலாக ஒரு ஃபோன் வந்தால் ரிங் அடிக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிங்கிங் மோடு. அதே மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்லாம் வரும், சவுண்ட் வரதுக்காக ரிங்கிங் மோடு. இப்போ டு நாட் டிஸ்டர்ப் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்னோட ஸ்கிரீன்ல நீங்க கால் பண்றத காட்டாது, அது பாட்டுக்கு அமைதியா யாருமே கால் பண்ணாத மாதிரி உங்களுக்கு

ஒரு தொந்தரவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல, யாரும் எனக்கு கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாமளே ஃபோன் எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், ஓகே இவர் கால் பண்ணியிருக்காரு, இவங்களாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். ஆனால் சைலண்ட் மோடில் இருக்கப்ப நீங்கள் கால் பண்ணால் கூட என்னோடய ஸ்க்ரீனில் காட்டும், அட்டன் பண்ணி பேசுகிறதுக்காக என்னோட டிஸ்பிளேயில் காட்டும் இந்த மாதிரி இவங்க கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதுதான் டூ நாட் டிஸ்டர்ப் மோடுக்கும் சைலண்ட் மோடுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம். அடுத்த டைம் நீங்கள் யாருக்காவது கால் பண்ணுறப்ப நான் டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் ஃபோன் போட்டிருந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, இல்லையே எனக்கு ரிங்லாம் போணுச்சு, அது எப்படி டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டால் ரிங்கு போகாது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதுங்க. ஏரோப்ளைன் மோடில் போட்டால் தான் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு நெட்ஒர்க் சிக்னல்ஸும் வரதுக்கோ இல்லை போகிறதுக்கோ அலோவ் பண்ணாது. டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டால் அப்படிலாம் கிடையாது. டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டாலும் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும், மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஆனால் அவங்க யாராவது நமக்கு மெசேஜோ காலோ பண்ணுறாங்க அப்படின்னா லாக் ஆகிருக்கிறப்ப நமக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. இதுதான் டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் இருக்க விஷயங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஃபோனில் என்னென்ன மோட் இருக்குது, அதிலும் முக்கியமாக டூ நாட் டிஸ்டர்ப் மோடு எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் கல்சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. 3, 2, 1, ஹோலா.

0: நின்னே தாயோ.
1: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசிவம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கேட்ட இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பெயர் இது மூணும் போட்டு அனுப்புங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில். திவாகர் உங்களுக்காக அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் வச்சுருக்கேன். என்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ எடிட்டிங்கில் அவங்களோட திறமையை ஃபுல்லாக காட்டி வேறு லெவலில் எடிட் பண்ணுறவங்களுக்காகவும், எனக்கு ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி ஃபுல்லாகவே தெரியும் தெரியும், ஆனால் அது எடிட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, எந்த ஒரு லேப்டாப் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவும் ஒரு அல்ட்ரா லெவல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வேணும், ஒரு சூப்பரான ஹைஃபையான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவும் இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி இப்போ டெக் குருவில் பேச போகிறேன் அப்படின்ட்டு, ஒரு ஆப்பை பற்றி, அதுவும் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஆப்போட பெயர் ஸ்னாப் சீட், SNAPSEED. இன்னொரு டைம் சொல்கிறேன், SNAPSEED. ஸ்னாப் சீட் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பு நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறது. ஸ்னாப் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் கூகுள் நிறுவனம் டெவலப் பண்ணுற ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப் எதுக்கு இதுவாக்கிற எங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த ஆப்பை ப்ரோ லெவலாக இருக்கீங்க, நல்லா ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம், பிகினராக நான் ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ மேலோட்டமாக இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? இதில் வந்து 29 டூல்ஸ் இருக்குது. டூல்ஸ்னால் எடிட் பண்ணுறதுக்காக 29 டூல்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபில்டர்ஸ் இருக்குது, ஹீலிங்ஸ், ப்ரஷஸ், ஸ்ட்ரக்சர், HDR, பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ ஃபார்மெட்டில், அதாவது இமேஜ் ஃபார்மெட்டில் நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது. அதில் JPG அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும், அது இல்லாமல் RAW அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த RAW ஃபார்மெட் வந்து கேமராவில் கேப்சர் பண்ணுற அப்படியே ரா ஃபோட்டோ. அது அந்த ரா ஃபோட்டோவை நிறைய ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப்ஸுமே கரெக்டாக எடிட் பண்ணுமான்னு தெரியல. ஆனால் இந்த ஆப்பில் நீங்கள் அந்த ரா ஃபோட்டோவை நீட்டாக எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த ரெகுலராக எடிட் பண்ணுற ஃபோட்டோ ஒரே ஸ்டைலில் தான் நீங்கள் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் உங்களோட ப்ரீசெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் இதே மாதிரி ஃபோட்டோவை இதே ஸ்டைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்காக அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு இந்த ப்ரீசெட் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஸ்னாப்சீடு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த ஆப்பில் ரொம்ப மைன்யூட் அண்ட் ப்ரிசைஸாக நீங்கள் கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரிசைஸாக நீங்கள் ஃபோட்டோவையும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் பேலன்ஸ் அண்ட் ஹீலிங், விண்டேஜ் எஃபெக்ட், டெக்ஸ்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் என்ஹான்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் போஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் என்ஹான்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் வைக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் கண்ணுக்கு ஃபோக்கஸ் வைக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸுக்கு, அதாவது ஃபேஸ்னால் மூஞ்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக லைட்டிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபேஸோட ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக க்ளோ ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆப்லேயே நீங்கள் மேக்கப்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபேஸோட பொசிஷன், போஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இந்த ஆப் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. அதனால தான் நானும் இந்த ஆப் இன்றைக்கி உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணேன். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணால் ஸ்னாப் சீடுன்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா அதுக்கு

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி. இது வாக்கறியன் கூட டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்புங்க. நாங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு நீங்கள் என்ன இது வாக்கர் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியோ இல்லை சந்தேகமோ இருந்தால் சொல்கிறேன். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு இடம்பெறும் பெறாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் மறக்காமல் உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பெயர் இதெல்லாம் போட்டு அனுப்புங்க. எந்த நம்பருக்கு அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் என்ன விஷயம் கேட்க போறீங்க அடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு சீட்டில் எழுதி வைப்போம் இல்லை ஏதோ ஒரு நோட்டு போட்டு எழுதி வைப்போம், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ செலவானுச்சு, இன்னும் எவ்வளோ தேவைப்படும், இப்போ எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டீட்டெயில்டு கால்குலேஷனே போட்டு ஒரு பர்ஃபெக்டான பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பட்ஜெட்டில் கொஞ்சம் வீசல் விழுந்திருக்கோ, நாம் கொஞ்சம் ஓவராக செலவு பண்ணுறோமோ அப்படின்னு நினைக்காது உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு நிறைய டைம் தோணியிருக்கு. ஏன்னா எப்போ நான் வெளியே போனாலும் கையில் காசு இருக்கோ இல்லையோ அதான் ஃபோன் இருக்குல்ல, யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்குமே என் பட்ஜெட்டில் கொஞ்சம் வீசல் விழுந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இதை விட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எப்போனா, நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நாம் எப்படி நம்ம யூபிஐ அக்கௌண்ட்டை ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிகிட்டு இருக்கேன். யூபிஐ விஷயத்தில் நாம் ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பின் நம்பர். நாம் போடுற பின் நம்பர் ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக யாராலையும் கெஸ் பண்ண முடியாத ஒரு பின் நம்பர் இருக்கணும். என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வைஃபை பாஸ்வேர்டு எப்படி வச்சிருப்பாங்கன்னா 8-7-6-5-4-3-2-1-0 அப்படி வச்சிருப்பாங்க, இல்லைனா 1-2-3-4-5-6-7-8 வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வைஃபை பாஸ்வேர்டு வைக்கிற மாதிரி யூபிஐ பின் நம்பர்லாம் வைக்காதுங்க. கொஞ்சம் செக்யூர்டா, உங்களே தவிர வேற யாராலையும் கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பின் நம்பரா பார்த்து வைங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க யூபிஐ பின் நம்பர் கேட்டோ இல்ல யூபிஐக்கு வரக்கூடிய ஓடிபி கேட்டோ யாராவது கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்டா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரு கேட்டாலும் அவங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க. முக்கியமா யார் யாரெல்லாம் கால் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேக் கால்ஸ் எல்லாம் இருக்கும் மோசடி பண்ணுறதுக்காகவே. நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, உங்களுக்கு லாட்ரி விழுந்திருக்கு, நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் போட்டுடுறோம், அதுக்காக உங்கள் யூபிஐ பின் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் யூபிஐ பாஸ்வேர்டு சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் யூபிஐ மூலிமா வரக்கூடிய ஒரு சில ஓடிபி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா கால்ஸ்லாம் வரும். அது எல்லாமே ஃபேக்கு, ஸ்கேமு, இதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இதோட முக்கியமானது மூணாவதாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கோ இல்லை 1 மாதத்துக்கு 1 முறை உங்கள் அக்கௌண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதில் இருக்க ட்ரான்சாக்ஷனோ உங்கள் யூபிஐ அக்கௌண்ட்டில் இருக்க ட்ரான்சாக்ஷனோ இதை தாண்டி வேற எங்கேயா பண்ணிக்கிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அமௌண்ட்டு எங்கேயாவது வெளியே போயிருக்கா, செலவாயிருக்கா, யாராவது எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ஆமாம் ஆகியிருக்கு அப்படின்னா உடனே உங்கள் பேங்க்குக்கு போய் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க்குக்கு போயோ இல்லை ஏடிஎம் போயோ எடுக்க முடியல அப்படின்னா நிறையா பேங்க்கோட ஆப் மொபைல் ஆப்லேயே நீங்கள் இ ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற மக்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். திவாகரியாங் கூட இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. யார் இது வாக்கர் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிட்டிக்ஸ் மோகன் யூடியூப் சேனலோட ஓனர் மற்றும் மூவி ரிவ்யூவர் மோகன் தான் இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில இருக்காரு. இன்னைக்கு மோகன் நம்ம கிட்ட என்ன நல்லா ஷேர் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது கிரியேட்டர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும், அவர் அவரோட அக்கௌண்ட்டை எப்படி செக்யூரா வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்திலாம் நிறைய சொல்ல போறாரு. தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இதுவாக்கறேன் கூட. மோகன், இப்ப புதுசா ஒருத்தர் ரொம்ப பேஷனேட்டடா இருக்காரு, அவர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவருக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை, அவரு முக்கியமா என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்?
1: ப்ரோ, அவர் பண்ணணும்னா அவருக்கு தேவையானது கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும் ப்ரோ. ஒரு மெயில் ஐடி இருந்தால் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பண்ணக்கூடாத விஷயங்கள்னா அபியூஸாவோ இல்லை ஒரு வைலன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி மற்றவங்களை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நம்ம பேஷனோ இல்லை நம்மளோட ஒரு ஸ்கில்லையோ ஷோ பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறதுலாம் த்ரெட் ஆர்ட்டு, ஷேடோ லைட்னிங், இந்த மாதிரி நிறைய விஷயம், லென்ஸை வச்சு ட்ராயிங் பண்ணுறது, ஸ்கெச்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் பூம் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் என்கரேஜும் எல்லாரும் ஆடியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ப்ரோ. வாரத்தில் ஒரு சாங் ட்ரெண்ட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரெடி பண்ணி ஸ்டார்டிங்கில் வாரத்தில் ஒரு வீடியோ போடலாம், அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு வீடியோ போடலான்னு சொல்லி அவங்களோட ஒரு பிளானிங் ஷெடியூல் க்ரியேட் பண்ணாங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ப்ரோ யூடியூப்ல.
0: ஓகே மோகன், இப்போ ஒரு சில யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளானிங்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் போட்டுட்டு நல்ல ரீச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்ட்டாக போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் எதுவுமே வராது, நம்ம ட்ரை பண்ணி தான் இருக்கணும். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 2020 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் அவர் இருக்கணுங்கிறது கம்பல்சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் அவர்லேருந்து 2000 வாட்ச் அவருக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2000 வாட்ச் அவரை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. சரி, நம்ம வரும்போது 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரோ. 1000 சப்ஸ்கிரைபருங்கிற தாண்டி ஹவர் லிமிட்டுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் கிரியேட்டரோட வார்த்தைகளை கேட்குறாங்களா இல்லையாங்கிறதுக்காக தான் அந்த டியூரேஷனை ஃபில் பண்ண சொல்லி வச்சிருப்பாங்க. ஷார்ட்ஸ் போட்டால் எவ்வளோ நாளும் ஃபில் பண்ண முடியாது. அப்போ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கணும். ஒரு 2 lakh வியூஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி தரோங்கிறதுலாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இந்த இயர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேருந்து
0: கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறது மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஓகே மோகன், இப்போ நம்மளோட யூடியூப் அக்கௌண்ட்டை நம்ம ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும், எந்த ஒரு ஹேக்கிங்லையுமே போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் மோகன்?
1: கூகுளே செக்யூராக தான் ப்ரோ இருக்கும், 2-step வெரிஃபிகேஷன். அதை தாண்டி இப்போ ஃபேக்காக இல்லை வர ஒரு மெயில் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ எந்த ஒரு இடத்துலையுமே அன்வான்டான ஒரு லிங்கை கிளிக் பண்ணாமல் இருந்தாலே போதும் ப்ரோ. யாருமே எந்த விஷயத்துக்குமே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவே தேவையில்லை. உங்கள் ஃபோனில் உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலே அது ஸ்ட்ரைக் ஆயிடும்.
0: இப்போ அன்வான்ட் லிங்க்ஸ் அண்ட் அன்வான்ட் மெசேஜ்லேருந்து நம்ம தள்ளி இருக்கிறதே நமக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஓகே மோகன், இப்போ என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரெக்வர் பண்ணுறது பாசிபிளா?
1: இப்போ மேக்ஸிமம் ஒரு லேக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரோ. யூடியூபோட ஹெல்ப் சப்போர்ட் டீமில் காண்டாக்ட் பண்ணி, ஏன்னா நம்ம ஆர்டினரி மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்போம், அடிஷ்னலாக என்னோட ரெக்வரிக்காகவும் பேக்கப் மெயில் ஐடின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்போம், மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதை வச்சு. பட் ஆனால் ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகும் ப்ரோ, கண்டிப்பாக ஒரு 10-12 டேஸ் ஆச்சும் ஆகிடும் கண்டிப்பாக.
0: ஓகே மோகன், இன்றைக்கி யூடியூப் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மோகன். மக்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம கிட்ட சொல்லலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லலாம். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு நிகழ்ச்சி. மக்களே, நன்றி மக்களே. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வாரத்தோட முதல் நாள் உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரத்தில் உங்ககிட்ட நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக நான் வந்துட்டேன் உங்களோட குரு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு விஷயத்த பண்ணுவோம். என்ன அப்படின்னா, அன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்றத நான் வந்து கேட்பேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்த ஒரு கேள்வி அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னப்பா இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்குது, என்ன தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போது சின்ன வயசில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் மேலே ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன வயசில் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கும், அந்த விஷயங்கள் அப்படியே வந்து பிடிக்காமல் போயிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக பிடிச்ச விஷயத்துக்கு மேலே இப்போயும் ஈடுபாடு இருக்கா? அதாவது சின்ன வயசில் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த விஷயம் இப்போயும் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, சின்ன வயசில் எனக்கு சைக்கிள் ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா வந்து இருந்தது. ஆனால் இப்போ சைக்கிள் ஓட்டுறது மேலே பெருசாக ஈடுபாடே இல்லை, அந்த ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். சைக்கிள் ஓட்டுறது பிடிக்காமே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி சின்ன வயசில் அதிகமான டிவி பார்ப்பேன், ஆனால் இப்போ டிவிலாம் பார்க்குறதே இல்லை, அதுக்கான ஈடுபாடு சுத்தமாக வந்து போயிடுச்சு இந்த மொபைல்லாம் வந்ததுலேருந்து. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், சின்ன வயசில் ஒரு விஷயத்து மேலே நீங்கள் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்லாம் வச்சுருப்பீங்க, பயங்கரமாக பிடிச்சிருக்கும் ஒரு விஷயம், ஆனால் இப்போயும் அது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா பிடிக்குதா இல்லையா அப்படின்றது என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 707 8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: அனுப்புன ரீல்ஸ பாக்கல அப்படின்றதுக்காக சோகமான ரீல்ஸ் சென்ட் பண்றானே, அப்ப கூட ரீல்ஸ் சென்ட் பண்றத நிறுத்த மாட்டானே.
4: ஹலோ சார், இப்போ ரீல் சென்ட் பண்ணிருக்கேன், அதை பாருங்க.
3: டேய் நீ என்னடா, 1-2 ரீல்ஸ் சென்ட் பண்ணா பரவாயில்ல, நீ பாக்குற எல்லா ரீல்ஸையும் சென்ட் பண்ற.
4: இப்ப கூட என்ன அவாய்ட் பண்றல்ல?
3: திரும்பிக்க மச்சான், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்டா, இதுக்கு மேல எந்த ரீல்ஸும் எனக்கு அனுப்பாதரா. சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், அதே விஷயம் உங்களுக்கு இப்போயும் பிடிக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்து மேலே இப்போயும் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா அப்படின்றத அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த வானிலை மையத்தை, அதாவது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற அந்த வானிலை மாற்றங்கள் இருக்குதுல்ல, அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு தனி மூளை வேணும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. போன வாரத்துக்கு முன்னாடி வரலாம் சேலத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்தது, ஏன் 4 நாளைக்கு முன்னாடி கூட சேலத்தில் மழைலாம் பெஞ்சிட்டு இருந்தது, ஆனால் இப்போ ஒரு 2-3 நாளாக மத்தியானத்தில் வெயில் அப்படின்றது போட்டு பொழந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்டில் 100%, அதாவது 100 டிகிரியை தாண்டி வெயிலெலாம் அடிச்சிருந்துருக்கு. நம்ம சேலம்லேயும் வந்து 4 நாளைக்கு வெயிலெலாம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. சேலத்தை தாண்டி இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வெயில் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏனோ வானிலை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே போட்டலாம் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் நல்லா வாட்டி எதுக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் மழையும் வந்து பெய்யுது. இது என்ன மாதிரியான ஒரு வானிலை அப்படின்னு எனக்கும் வந்து தெரில. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன், நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்குங்க, அதெல்லாம் நாம் 1 by 1 கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதே விஷயம் இப்போயும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கே நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா அதுக்கு

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: நமக்கு சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் மேலே ஈடுபாடு இருக்கும். ஆனால் பெருசானதுக்கப்புறம் அதே விஷயங்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்களுக்காக கேட்டிருக்கேன் அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போயும் பிடிக்குதா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு, அவர் என்னென்னலாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்ட பூர்ணகிரி இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
4: கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்குங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கிறேண்ணா.
5: இந்த ஒரு மாதம் செலவில் நான் வரல, இன்னைக்கு தான் வந்தேங்க.
4: ஓகே ஓகே, பரவாயில்ல, நீங்கள் இன்னுமே தொடர்ந்து வாங்க.
5: இந்த மாஸ்கோ வானொலி, லண்டன் டிபிசி வானொலி, வெரிடக் வானொலி, இதுவெல்லாம் கண்டிப்பா கேட்பேங்க. அது அது அதே பழக்கம் பாருங்க, இன்னமும் இந்த இவ்வளவு வயசாகி இன்னமும் என்னைய கேட்கறது பக்கத்துல இருக்கிற ரேடியோ பைத்தியம் என்ன சொல்லுவாங்க. இப்ப எல்லா வானொலிகளையும் நேரல நிகழ்ச்சிகள் நிறைய போடுறீங்களாங்க.
4: ஆமாண்ணா,
5: அதனால எல்லா நிகழ்ச்சிகளிலையும் கலந்துக்குவேங்க. நான் ஏதாவது தற்காலிகமா முடியாம போனா போனதுல எல்லாமே கண்டிப்பா கலந்துக்குவேங்க.
4: ஓகே ஓகே.
5: எனக்கு 70s வந்து இந்த ரேடியோவினுடைய நிகழ்ச்சிகள் கேட்கறது பொதுவா இந்த பொது அறிவு வினாவுல, அது உலகத்துல வந்து நிறைய செய்திகள் போக்குவரத்து நான் கண்டிப்பா கேட்குவேங்க. அது ரொம்ப எனக்கு பிரியமா இருக்கும்.
4: சூப்பர் சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா.
5: நிகழ்ச்சிகள் ஆமாங்க, இதில் பொது அறிவுலாம் நிறைய வினா விடா இதுகளுக்கெல்லாம் நான் பங்கேற்கணும் எல்லா வானொலிகளையும்.
4: சூப்பர் சூப்பர், நான் தொடர்ந்து உங்களோட பங்களிப்புலாம் எங்களுக்கு வந்து ஆற்றிக்கிட்டே வாருங்க.
5: கண்டிப்பா எங்க பங்களிப்பு இருந்தா தானுங்க உங்களுடைய இந்த செயல்கள் நல்லா முன்னேற்றம் அடையும்.
4: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, உங்களோட பங்களிப்பு உங்களோட கருத்துக்கள் தான் எங்களை மேலும் மேலும் வந்து உயர்த்திட்டு இருக்கு.
5: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
4: ஓகே ஓகேண்ணா, அதாவது இன்னும் சின்ன வயசுல கேட்ட அந்த வானொலி அது இன்னும் வந்து அந்த ஈடுபாடு இன்னும் குறையாம அப்படியே இருக்குன்னு
5: சொல்றீங்க. அதாவது அது குறையிலங்க, அது கூடிக்கிட்டே வந்துருக்குன்னு சொல்றேன்.
4: சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ம், ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
5: நன்றிங்க நன்றிங்க தம்பி.
4: ஆ நன்றிண்ணா. திருப்பூர்லேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு, கால் பண்ணி அவரோட கருத்தை ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து வானொலி அதாவது ரேடியோலாம் கேட்கறது அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். நிறையா லைவ் ஷோஸ்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாரா. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கிரேஸ் அப்படின்றது குறையவே இல்லை, எனக்கு இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அதோடய ஈடுபாடு அப்படின்றத நம்ம கஸ்தூரி அண்ணா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தார். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், அதாவது சின்ன வயசில் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதே விஷயம் இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா இல்லையா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இப்பயும் பிடிக்குதா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்கறதுக்கே நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: சின்ன
7: வயசுல உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த விஷயம் உங்களுக்கு இப்பயும் பிடிக்குதா இல்லையா?
8: சொல்றேன். வீடு வாசல் சுத்தமா இருக்கணும். வாசல் கூட்டுறத நான் தான். என் தங்கை எல்லாம் கூட லேட்டா தான் எழுந்திருப்பா, நான் தான் நேரத்துல எழுந்திருப்பேன். 5:30 வாசல் கூட்டிடுவேன். வாசல் கூட்டி கோலம் போட்டுறணும். எல்லாத்துக்கு முன்னால நாம கூட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசுல சின்ன வயசுல இருந்தே இருக்குது. அப்புறம் வீடு வாசல்லாம் கூட்டி சுத்தமா இருக்கணும். வெள்ளி சனி சனிக்கிழமை தான் எங்க அம்மா பெருமாள் சாமி கும்பிடுறவங்க, அதனால சனிக்கிழமை வீடு வாசல்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு போட்டுதான் வீடெல்லாம் வழிப்போம். சின்ன பிள்ளைங்கெல்லாம் தரையெல்லாம் சாணி போட்டு வழிப்போம். அந்த மாதிரி எல்லாம் தென்னை மரம் மாட்டம் போட்டு வலிச்சா அப்படியே சாமி வந்து வீட்டுக்குள்ள ஜபக்கண்ட பூத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால வீட்டுல சுத்தமா இருக்கணும். பொருளுக இறஞ்சு கிடக்க கூடாது. இறஞ்சிருந்தா கூட அதை எடுத்து நானே எடுத்து ஒரு இதெல்லாம் போட்டு வச்சிருவேன். அப்புறமேட்டு ஸ்பாட்டுக்கு அந்தந்த இடத்துலயே வைக்கணும் அப்படின்னு தான் இப்பவும் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால அதனால சுத்தமா இருக்கணும். அந்த அப்படியே வந்துட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய வயசானோட தையல் வேலையெல்லாம் செய்வேன். தையல் வேலையெல்லாம் கத்துக்கிட்டேன். அதனால துணி எல்லாம் நீட்டா தைச்சு நீட்டா அழகா
7: போட்டுப்பேன்.
8: அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய துணிய வச்சு 2-3 நாளைக்கு வச்சுட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நேற்று எடுத்தா இன்னைக்கு தைச்சிருவேன். அந்த மாதிரியான உடனே கூடாது செய்யணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகம். அந்த மாதிரி எல்லாம்
7: செஞ்சிருவேன்.
8: அதே போல எனக்கு ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் கையில இருந்துட்டா போதும், பொழுது போறதே தெரியாது.
7: ஓகே ஓகே.
8: உலகத்துல எல்லாம் ஸ்டேஷன் எல்லாம் நமக்கு வரும். இது மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி எல்லாம் போட்டுருவேன். ஒரு நாள் 1:30 to 3 அந்த டைமுக்கு பழைய மலைய பாட்டு போடும்போது பாகவதர் பாட்டு போட்டுட்டாங்க. ஏன்டப்ப யாரா இந்த இடத்துல டிவி ரேடியோ போட்டுட்டு தரது அப்படின்ட்டு சத்தம் போடுறவரு பாகவதர் பாட்டு கேட்ட உடனே அப்படி அடங்க, எங்கடா இந்த பாட்டு இன்னத்துல இருக்குது அப்படின்னு சவுண்ட் வைக்க சொல்லிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் நான் அதே போல சாயந்தரம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவெல்லாம் பாத்தீங்கன்னா 6 to 6:30 வரைக்கும் தமிழ் இதெல்லாம் வரும்.
7: அதனால
8: நான் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் அதிக நாட்டம்.
7: அந்த நாட்டம் வந்து இன்னும் குறையாம இருக்கு அதே ஒரு ஆர்வமோட.
8: ஆமா இன்னொன்னு ஆமா இன்னும் சென்ற கேட்டுட்டாதான் இருப்பேன். என் பேர பிள்ளைங்க கூட என்ன திண்டல் பண்றாங்க. எங்க அம்மாயி எப்ப பார்த்தாலும் ரேடியாவதான் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டர் ஒரு சமயம் ஓடும், ஒரு சமயம் செல்லலயே போட்டு கேட்டுட்டு
7: இருப்பேன்.
8: ஹெட்செட்ட வச்சுட்டு சத்தம் இல்லாம கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் இருந்தாலே அந்த பேர குழந்தைங்களே என்ன பார்த்து இது பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. நானும் விட்டுக்காம கேட்டுட்டேதான் இருக்கிறேன்.
7: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லுங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
8: உங்களுக்கு என்ன,
7: எனக்கு சின்ன வயசுல எனக்கு சைக்கிள் ஓட்ட சின்ன வயசுல பிடிக்கும், ஆனா இப்ப அது மேல நாட்டம் பெருசா இல்ல.
8: அது எல்லாருக்கும் தான் பிடிக்கும், நானும் தான் ஓட்டுவேன்.
7: ஓகே ஓகே,
8: அது இப்ப என்ன பிடிக்கும் வேணும்.
7: எனக்கு அதுதான் அதுதான் அது மட்டும்தான்
8: சொல்ல வேண்டியதான. எங்க அம்மாவை உட்கார வச்சுட்டு நான் அழகா சமையல் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான்.
7: நான் பண்ணதே இல்ல,
8: போட்டு
7: கொடுப்பேன். அடுத்த டைம் இதே கேள்வி கேட்கும்போது நான் சொல்லிடுறேன்.
8: சரி சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்.

ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. இண்டிபெண்டன்ஸ் நிகழ்ச்சியில் பேசலாமான அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. We'll make it bang it, no, I'll be back. Turn it up. It's so lit. It's them on the beat, bring it.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்பயும் பிடிக்குதா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, இது வாலிப வயசு இணைய தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் உங்க கூட யாரும் இல்லை, இன்னைக்கு நீங்க தானே?
0: நான் மட்டும்தானா? நான்
1: மட்டும்தானா? நமது நேயருக்கு இனிய மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஓனர் ஆதவன்.
0: ஆதவன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஆதவன் தான் நல்லா இருக்கிறேன். நீங்க குரு நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேண்ணா. சரி, ஓகே. அப்ப
1: எனக்கு பிடிச்சது கேக்குறீங்க. சிறு வயசுல இருந்து எனக்கு பிடிச்சது மூன்று.
0: என்னன்னா புரியலனா?
1: மூன்று வயது சொல்லலாம், மூன்று வயதுல எனக்கு சிறு வயதுல இருந்து பழகிட்டேன்னு
0: நினைக்கிறேன்.
1: இந்த சமஸ்கிருத இந்த தெய்வ வழிபாட்டுக்கு இருக்குதுங்களா, அத தமிழ் படிச்சு சொல்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எப்போ எந்த வயசுல கத்துனதுலாம் அது இன்னைக்கு வரைக்கும், அது இப்போ சமயத்துல போன திங்கிழமையில இருந்து காலையில நேரமே பிரம்மோத்து சொல்லணும். அது இப்ப கூட இந்த 60 வயசுல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: அது
1: இந்த வானொலி கேக்குறேங்களா, வானொலி பேசுறது காரணம் எனக்கு 6 வயசுல இருந்து கேட்க ஆரம்பிச்சு, 6 இருந்து 60 வரைமாங்களா, 60 இருந்து எதே அந்த படத்து பேர மாதிரி மீறி 6 இருந்து 63 வரையும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு கேட்டுட்டு 2001 இருந்து நிறைய பண்பலையும் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அதிகமா நான் பேசின பண்பலை நம்ம சோனா பண்பலை தான் நினைக்கிறேன்.
0: நன்றிண்ணா,
1: நன்றிண்ணா. அது வந்துங்க. அப்புறம் இந்த வயசான சிறப்புறாங்களா, சிறப்புறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால உதவி பண்ணுவேன். இங்கிருந்து ஒரு 4வது வீட்டுல ஒரு சேகர் கொஞ்சம் ஊனமுட்டவர், அவருக்கு ஒரு 4 நாளுக்கு முன்ன அந்த வழியை வந்துட்டு வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. அவங்க வீட்டுல அவர் மனைவி மாதிரி இருந்தாலும் யாருமே அவங்க வந்து அவ்வளவு ஹெல்ப்பா பண்ணல. நான் பெருமையா சொல்லல,
0: இறந்துட்டு
1: போய் அவர் ரொம்ப கனமா இருந்தாலும் அவரை புடிச்சு தூக்கி நிறுத்தி விட்டுட்டு
0: வந்தேன். சூப்பர் சூப்பர்.
1: அப்புறம் இந்த திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமாண்ணா.
1: அதுக்கு எப்படி சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சு கற்றுக்கிட்டேன். சொல்லுங்க சொல்லி பையனுடைய சொல்லற்க சொல்லி பையனா சொல்லுன்னு வரும்ல ஒரு குரல், அது மாதிரி நல்ல நல்ல சொற்கள் மட்டும் சொல்ல பழகிட்டு வர்றேன். பயனுள்ள சொற்கள முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிட்டு வர்றேங்க.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
1: இப்போ லேட்டஸ்டா இப்போ சமுதாயம் வாண்டி வந்தவரை இப்போ நான் எத்தனை வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்குமா?
0: இருக்குண்ணா.
1: இடையில எடுக்க முடியாம போனப்பதான் நிறைய பேச முடிய போய் சொல்லி இப்ப நல்லா எடுக்கிறதுனால
0: இறங்கிட்டுக்கிறேன்.
1: பண்பலையில் வந்து அதிகமா பேசுறது நம்மளோட சோனா பண்பலை மட்டும் சொன்னாலும் மூணு 4 தடவை பேசுறேன்னு
0: நினைக்கிறேன்.
1: ஆமா, அத இப்ப தொடர்ந்தாலும்
0: நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நம்ம ஆதவனா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி

போற போக்க பார்த்தா இதுக்கும் வேட்டு வச்சிருவாங்க போல. டே பரமா நீயுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அது சமூக வலைதளங்கள்ல செம்ம பேச பொருளா போயிட்டு இருக்கே, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நமக்கே வந்து தெரியும் இந்த பருவநிலை மாற்றம், அதுக்கப்புறமா கரும்போட விளைச்சல் குறைவு, அது மாதிரி இந்த மாதிரி நிறைய காரணங்களால சர்க்கரையோட விலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில தீபாவளி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை காலமும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு இனிப்போட ரேட்லாம் அதிகமாக போதான், கிலோக்கு 60 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுறாங்க. சர்க்கரையோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 70 ரூபாய் 75 ரூபா நினைக்கிறேன் கிலோ. ஸோ இதனால் அந்த பேக்கரியில் போடுறாங்கல்ல ஸ்வீட்ஸ், அதோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னப்பா கடைசியில் சர்க்கரையும் விலையேறிச்சு அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கிம் இருக்குல்ல, சிக்கிமில் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதுதான் இதை அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாட்டிலே. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கே வந்து தெரியும் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பயன்பாடை குறைக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன வழிகள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக அதுக்கு மாற்றாக என்னென்ன வழியெலாம் இருக்கோ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து பார்க்க முடியும். இதனால சிக்கிமில் ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிக்கிமில் அந்த மூங்கிலான வாட்டர் பாட்டில்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை விற்பனையும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் தண்ணியெலாம் நிரப்பி மக்கள் அதில் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக இந்த விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டுங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது.

0: அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: அதாவது எப்படிதான் இப்படி யோசிக்கிறாங்கனே வந்து தெரியல. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மட்டும்தான்ப்பா இப்படிலாம் வந்து கிரியேட்டிவிட்டி பிறந்துக்கிட்டு கொட்டும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து இருந்தது. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போது நம்ம காரை சேஃபாக பார்க் பண்ணோம் அப்படின்னா எங்கே பார்க் பண்ணுவோம்? வீட்டில் ஒரு லேண்டு வந்து இருக்கும், அங்கே பார்க் பண்ணுவோம். அப்படி இல்லையா அப்படின்னா தனியாக கார் பார்க்கிங் ஏரியானே வந்து இருக்குது, அங்கே ரெண்ட்லாம் பே பண்ணிட்டு நம்ம கார் பார்க்கிங் வந்து சேஃப்டாக வந்து பார்க் பண்ணுவோம். ஆனால் பீகாரில் ஒருத்தர் எங்கே தெரியுமா காரை பார்க் பண்ணிருக்கிறாரு? அவரோட வீட்டு மொட்டை மாடியில் கிரெயினை யூஸ் பண்ணி காரை பார்க் பண்ணியிருக்கிறாரு. கேட்கவே வினோதமாக இல்லை. ஸோ எதனால் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பீகாரில் ஒருத்தர் அவர் வீடு காரு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆனவர் வேலை விஷயமா வெளிநாடு போகிறதா இருந்தது. ஸோ வெளிநாடு போயிட்டால் நம்ம காரை யார் பத்திரமா பார்த்துப்பாங்க, என்னால் வெளியே எங்கேயும் விட்டு போக முடியாது, அதனால் காரை தூக்குங்கடா கிரெயினை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரெயினை வச்சு காரை அந்த வீட்டோட மொட்டை மாடியில் போய் நிறுத்திட்டாரு. மொட்டை மாடியில் சேஃபாக நிறுத்தினதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கவே பயங்கர வேடிக்கையாக வந்துருந்தது. எப்படி சார், எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து இருந்தது. என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுக்கே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ பிடிக்குதா இல்லையா அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா அதுக்குதான்

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி மனசுலாம் எங்கே சார் இருக்குது? இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மேம் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி நம்ம ஷோக்கே கண்டென்ட்டாக வந்து வந்துட்டாங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஹெச்எம் மேம், அவங்க வந்து 39 வருஷமா ஒரு ஸ்கூல்ல அவங்களோட அந்த ஆசிரியர் பணிய பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. 39 வருஷமா அவங்க எத்தனை நாள் திரும்ப லீவ் எடுத்திருப்பாங்க? சும்மா நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. 39 வருஷமா வெறும் 11 நாள் மட்டும்தான் அவங்க லீவ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தாலே 39 லீவ் வந்திருக்கும். ஆனால் அவங்க 39 வருஷத்துல வெறும் 11 நாள் தான் லீவே வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கூலுக்காக, அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களோட நலனுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதான் சும்மாவா சொன்னாங்க, ஆசிரியர் பணியே அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 8 வருஷம் அவங்க ஃப்ரீயாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸை எடுத்திருக்கிறாங்கங்க. ஸோ இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிஜமாலுமே ரியல் டீச்சருக்கு எக்ஸாம்பிள் இவங்க தான். இவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்க உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 இல்
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு வான்மதி சோனா அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இப்போது சோஷியல் மீடியாவில் வார வாரம் வெள்ளிக்கிழமை புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வார வாரம் நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்படி புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு உங்களோட சைட்லேருந்து ஆஸ் அ சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இன்னும் புதுசு புதுசாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறத போடுங்க, வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்குன்னு நீங்கள் என்ன வேணால் பேசலான்ட்டுலாம் பேசக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்ம ஒரிஜினாலிட்டி காட்டணும்னா நம்மளுக்கானவங்க ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து
4: என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம சொன்னால் போதும். எக்ஸ்ட்ரா வந்து அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மக்கள் வந்து பார்க்கல, நீங்கள் சொன்னது அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் இல்லை.
1: நான் அந்த மாதிரிலாம் நிறைய
4: வீடியோஸ் என்னவோ அதை சொல்லிடுங்க, அவ்வளோதான். அதை வச்சு வீடியோ போடுங்க, அவ்வளோதான்.
1: நான் வந்து நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, நான் போய் போட்டது கிடையாது, நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். வந்துட்டு ஒரு இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு எக்ஸ்போ போட்டாங்கன்னா போய் போடலாம், ஓகே அது எல்லாத்துக்கு தெரியப்படுத்துறது. அந்த மாதிரி வேற ஏதாச்சும்னா போடலாம், வந்துட்டு சம்மந்தமே இல்லாதெல்லாம் வந்து போட சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் நிறையாவே வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸே இது பண்ண மாட்டேன். நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு வந்துட்டு இது பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து நம்மளோட உண்மையாக இருக்கணும், யாருக்காக இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி காட்டிடணும். காட்டினால்தான் இப்போ வந்து ஒரு 3 months எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், நான்லாம் சத்தியமாக ஒரு வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது.
3: கண்டிப்பாக என்னாலேயும் அந்த ஃபீல் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க உண்மையாக இருக்கணும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, உண்மையாக இருந்தால் அதுவே வந்து போதும் ஆடியன்ஸு தன்னால் வந்துடுவாங்க. நீங்கள் போடுற கண்டென்ட்டை ஜெனுவனாக போடுங்க, இருக்கிற கண்டென்ட்டை போடுங்க, அதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு லாயல் ஃபேன் பேஸ் உருவாகும், அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வான்மதி சிஸ்டர் அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, என்னென்ன அப்படின்றத பாட்டுக்கு அப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு
5: இருக்கேன். Yeah. Let's gear up.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும், இப்போ லாஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்த சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க குரு?
0: சூப்பரா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாரத்தோட முதல் நாள் எப்படி இருக்கு?
1: சின்ன
0: வயசுல ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, அந்த விஷயம் இப்பயும் பிடிக்குதா இல்லையா?
1: சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச விஷயம் இப்ப எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல நான் ஐஸ்கிரீம் அப்படின்னா விழுந்து விழுந்து சாப்பிடுவேன்.
0: ஓகே,
1: ஆனா இப்ப ஐஸ்கிரீம் இருந்தாலும் என்ன தச்சமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் மழை பெஞ்சது அப்படின்னா சின்ன வயசுல நான் நினைவேன், ரெயின் கோட் இருந்தாலும் போட்டுக்க மாட்டேன். இப்ப மழை அப்படிங்கறது மேல பட்டா கூட ஐயோ மழையில நினைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒதுங்கி போறேன். அது எனக்கு மழை நினைச்சது பிடிக்கும், இப்ப பிடிக்கல. அதே மாதிரி சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு படத்துக்கு போயிடுவேன். இப்ப படமா ஐயோ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு ஒரு என படத்தை பார்த்தாவே அவசியம் ஆயிடுச்சு. சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சது இப்ப பிடிக்காம போச்சு அப்படின்னா இந்த ஒரு மூணு விஷயமும் சொல்லுவேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், டைம் பாஸ் ஆன் நம்மளுடைய அந்த டேஸ்ட் அப்படிங்கறதும் மாறுபடும்
0: அப்படின்ட்டு.
1: எல்லாருக்குமே அது இருக்கும்ப்பா. கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா சில விஷயங்கள் அழுத்து போயிடும் அல்லது புளிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே.
0: அவரோட கருத்துக்களை ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டரான வான்மதி சோனா சிஸ்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நீங்க தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா ஜேர்னியை இவ்வளோ நாள் வந்து எங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்ட கேள்விகளாம் ரொம்பவே பொறுமையா நிதானமா ஆன்சர் வந்து சொன்னீங்க. உங்களோட ஜேர்னில இருந்து நாங்க நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம், கேட்க செம இன்ஸ்பைரிங்காவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்ததுக்கு.
2: சோனா எஃப்எம் கூப்பிட்டதுக்கே நான் எத்தனை பேத்துக்கு தெரியுமா சொன்னேன், எங்க ஊர்ல முக்காவாசி பேத்துக்கு தெரியும்.
3: எல்லாத்தையும் சிஸ்டர் சோனா எஃப்எம்ல இருந்து கூப்பிட்டு, அது எப்படி அங்க எப்படி இருக்கும்?
2: ஏன்னா வந்துட்டு புதுசா வரும், ஏன்னா வந்துட்டு ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி போய் லேடிஸ் எல்லாம் போய் ஏமாந்து போறாங்க இல்லையா, பாக்குறதுக்கு அதெல்லாம் பயமா இருக்கு. எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டு தான் வந்தேன்.
3: ஆனா இங்க வந்து நல்லா அப்ரோச், பரவாயில்ல நல்லா பேசுறீங்க, ஃப்ரெண்ட்லியா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான், நல்லா பேசுறீங்க அதுதான், நல்லா ஃப்ரெண்ட்லியா எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லாமே பண்றீங்க.
0: நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. உங்களோட வேலபிளான ஃபீட்பேக்கை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ரெண்டு பேருமே வந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க செம்ம இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர நியூ கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்களோட கோலை சீக்கிரம் ரீச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்களா நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ கூடிய சீக்கிரமே அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
2: ஓகே, தேங்க் பாய், நன்றி,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். இன்றைக்கி வான்மதி சோனா சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை இவ்வளோ நாட்கள் நம்ம கூட அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க, கேட்க செம்ம இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதே விஷயம் திருப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்களாக வந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ஆதவண்ணா, சந்திரசேகர் அண்ணா வேலூர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது கேட்க. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

வரையறுத்த குறுகிய சட்டத்துக்குள்ள தன்னை அடக்கிக் கொள்றதை விட தான் சுயமரியாதையோடும் தனித்துவமான சுபாவத்தோடும் வாழ்றது தான் ஒரு பெண்ணுக்குரிய உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அந்த கட்டுப்பாட்டை அந்த விதியை பெண்கள் நீங்க உடைக்க நினைக்கிறீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பெண்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுங்க. பல இடங்கள் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்லி சொல்லிருப்பாங்க, ஆனா அது எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு பிடிச்ச தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு வாழக்கூடியவங்களா பெண்கள் நீங்க இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க உங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இல்லாம தனித்துவமான ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா, அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லா இடங்களிலும் சொல்லித்தரக்கூடிய முதல் பாடம் என்ன, நீ ஒரு பொண்ணு, நீ இப்படிதான் அடங்கி போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். சத்தமா சிரிக்க கூடாது, கோபத்தை வெளிப்படுத்த கூடாது, பிடிச்சதை வெளிப்படையா கேட்க கூடாது, எதுக்கெடுத்தாலும் சகிச்சுக்கிட்டு தான் போக ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு பொண்ணு ஒவ்வொரு அசைவுக்கும் சமூகத்திலிருந்து பல நூறு கட்டுப்பாடுகள் எழுதி வச்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆண்களுக்கு இல்லாத இந்த விதிகள் பெண்களுக்கு மட்டும் ஏன் என்ற கேள்வி எல்லாருமே பலகாலமா பெண்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான தீர்வு அப்படி கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு பொண்ணு அமைதியா இருக்கிறதும், தன்னோட உரிமைக்காக குரல் கொடுக்கறதும், மௌனமா பேசுறதும், கம்பீரத்தை தன் வார்த்தையால வைப்பதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா மட்டுமே இருக்கணும். அதை மத்தவங்க தீர்மானிக்கிறதும் கட்டாயப்படுத்துறதும் எந்த விதத்திலுமே நியாயமாகாது. பொறுமை, தியாகம் அப்படின்ற பெயர்ல பெண்கள் அவங்களுடைய குறவாளியை நாம நெருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே மாறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாருக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்க எல்லாருக்காகவும் கேள்வியும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதியை உடைக்க பெண்கள் நீங்க விரும்புறீங்களா, அந்த கட்டுப்பாடுகள் இல்லாம பெண்கள் நீங்க இருக்கணும் நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட கால் பண்ணியோ அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்களே இப்போ உங்களுக்காக தொடர்ந்து இரண்டு பாடல் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: காலில் விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லை, உடம்புல ட்ராக் ஷூட் அப்படின்றது இல்லவே இல்லை. பெருசாக விளம்பரம் பண்ணிக்காத தன்னோட பெயரை கூட முன்னிறுத்தாமல் மனசில் உறுதியோடு உடுத்தின சேலையோடு வெறும் கால்களில் கொதிக்கிற தார் ரோட்டில் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொண்ணு. தன்னோட மகளோட படிப்பு செலவுக்காக மாரத்தானில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி 3000 ரூபா பரிசு தொகையை தட்டி தூக்கி இருக்கக்கூடிய ஒரு வீர தாயை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மிக எளிய நடுத்தர குடும்பத்து பெண்ணை கொண்டவங்க தான் ஒரு தாய். 47 வயசு ஆகுது அவங்களுக்கு. அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தான் பட்ட கஷ்டத்தை தன்னோட மகள் படக்கூடாது அப்படின்றதுக்காக குடும்பத்தினுடைய கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்த டைம்லையும் மகளோட படிப்பு எந்தவித காரணத்தினாலும் பாதியில் நின்றக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்துக்காக அவங்க கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெண்மணி. மகளோட கல்வி செலவுக்கு வந்து பணம் தேவைப்படுற இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளூரில் வந்து ஒரு மாரத்தான் போட்டி அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. அந்த போட்டியில் வென்றாம் அப்படின்னா ஒரு 3000 ரூபா நமக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தவித முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த தடகள பயிற்சி எதுலையுமே கலந்துகிட்ட இப்படி ஒரு பெண்மணியா இருந்து களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்னா, தடகள போட்டியில் ஓடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ரன்னிங் ஷூக்கள் அப்படின்றது அவங்க கிட்ட இல்லவே இல்லை. கையில் அவங்களுடைய சப்பல் இருக்கும் இல்லையா, அந்த செப்பலை பிடிச்சிட்டு தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதையுமே தூக்கி போட்டுறாங்க, ஏன்னா கையில் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியல. அதே மாதிரி கொதிக்கிற தார் சாயில வெறும் கால்களோட மட்டும் ஓட வேண்டிய கடுமையான உடலியல் வழிகளையும் சவால்களையும் கடந்து தான் தன்னோட பிள்ளைக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. 47 வயசுல தன்னை விட பல மடங்கு இளைய தடைகள வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டியா 47 வயசுல ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த பெண்மணி. அந்த வெறும் கால்களில் ஓடி 3000 ரூபாய் ரொக்க பரிசை வந்து வெல்ல ஆரம்பிக்கிறாங்க மாரத்தான்ல. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க போட்டியில் கலந்துக்கும் போது தன்னோட பெயரையோ புகழையோ எதிர்பார்க்காம தன்னோட மகளோட கல்வி கட்டணத்துக்காக தான், அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் அவங்க வந்து இந்த மாரத்தான்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, அதில் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதில் பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பலவிதமான சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆடம்பர வசதிகளோ வசதியான பின்னணியோ ஒரு லட்சியத்தை அடைவதற்கான தடையா இருக்க முடியாது அப்படின்றத இந்த உலகத்துக்கு வந்து இந்த பெண்மணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தாயினுடைய தியாகத்துக்கு இந்த உலகத்துல ஈடணையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியும், அதுவும் தன்னோட பிள்ளைகளுக்காக சாதிக்க முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இந்த பெண்மணி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுமே வந்து பல சவால்களை நீங்க கடந்துகிட்டு இருக்கீங்க. தன்னோட பிள்ளைகளுக்காக நான் பட்ட கஷ்டத்தை என்னோட பிள்ளைகள் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடி ஓடி சின்ன சின்ன பொருளையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாத்துக்காம விட்டுறீங்க. அப்போ அந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசணும் இல்லையா, அதை பத்தி நான் அடுத்ததா வந்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: புளிப்புகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடலை பராமரிக்கிறதுக்கு பெண்கள், அதாவது பெண்கள் உங்களுடைய உடலை பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பா பல விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. சரியான உணவு முறைகள் சாப்பிட்றது அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த திரை இருக்கு இல்லையா, மொபைல் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கண்களுக்கு எக்கச்சக்கமான பாதிப்புகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால கண்களை பலப்படுத்தக்கூடிய எளிய சத்துக்கள், அது மட்டும் இல்லாம முழுமையான பராமரிப்பு முறையை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் ஏ லூட்டின் இருக்கக்கூடிய உணவு. கண்களோட விழித்திரைய பாதுகாக்கிறதுக்கு லூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அப்படின்றது தேவைப்பட ஆரம்பிக்குது. அது ரொம்ப அவசியமும் கூட. இந்த சத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை, பசலக்கீரை, அதுக்கப்புறம் மஞ்சள் நிற காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல யதார்த்தமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேரட், அதுக்கப்புறம் பப்பாளி இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து கண்களுடைய வளர்ச்சியை போக்கி மாலை கண் நோய் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்குது. சோ பார்வை மங்கள் வராம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலனா மீனுக்கு நல்லது அப்படின்ற ஒரு டயலாக்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் இந்த மீன்ல வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படின்றது மீன்ல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால அதை எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அதையும் தாண்டி இந்த பாதாம், ஆளி விதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடறது மூலியமா கண்கள்ல கண்ணீர் சுரப்பி அதிகமா வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மொபைல் போன்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு போது கண்கள்லாம் வறட்சியா இருக்க ஆரம்பிக்கும். சிஸ்டம் பாக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்குமே இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு போது, இந்த ஆளி விதை மீன் எல்லாம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி கண்கள்ல எப்பயுமே அந்த வாட்டர் ஒரு மாதிரி அந்த கண் விழித்திரைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால இந்த மீன் எடுத்துக்கலாம், பாதாம், ஆளி விதைகள் இதெல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி உள்ளங்கால்கள் அப்படி இல்லைன்னா தொப்புள்ள வந்து லேசா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெயை வச்சு படுக்கிறதன் மூலமா உடல்ல இருக்க சூட்டையும் வந்து தணிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது தொப்புள்ள வந்து நல்லெண்ணெய் வச்சா ஒரு பெனிஃபிட் இருக்கு, தேங்காய் வச்சா ஒரு பெனிஃபிட் இருக்கு, விளக்கெண்ணெய் வச்சா ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாத்தையும் நான் அடுத்த இன்னொரு நாள் வந்து உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி தலைவலி அப்படின்றது ஒன்று அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து தலைவலி இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண் பார்வை குறைபாடு இருந்தா கூட தலைவலி அப்படின்றது அதிகமா ஏற்படும் அப்படின்றத வந்து டாக்டர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தகுந்த கண் டாக்டர் கிட்ட கண் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ லண்டன்ல கண் ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு ஆய்வை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதுக்கப்புறம் கீரைகள் தொடர்ந்து சேர்க்கக்கூடிய பெண்களுக்கு டிஜிட்டல் திரைகளால் ஏற்படக்கூடிய ஆடம்பர பார்வை மங்களா இருக்கட்டும், கண் புறை ஏற்படுது இல்லையா, அது எல்லாமே 40% வந்து குறையுது அப்படின்றதையும் இந்த ஆய்வு குறிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கண்களை பாத்துக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் பாத்தீங்களா பெண்களே? அதை வந்து பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களுக்காக வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த ஆரோக்கியத்தை நீங்களும் சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை

மொபைல் போன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா குழந்தைகள்கிட்ட பேசுறது, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பழகிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பத்தியும் இன்னும் ஒரு நாள் நான் பேசலான் இருக்கேன், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து பேசலான் இருக்கேன். ஏன்னா குடும்பத்தோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை பத்தியும் பேசலான் இருக்கேன். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேரிலேயே தொடர்ந்து லைசா லைசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஒவ்வொரு நாளும் நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் நிறைய பெண்கள் பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் ஒருத்தங்க வந்து பேச போறாங்க. யார், எங்கிருந்து, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என் பேர் வந்து லலிதா, நான் வந்து தையா இன்ஸ்ட்ரக்டர்.
5: சோ தையா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன சொல்லுங்க, தையா அப்படின்றது என்ன?
6: தையா அப்படின்றது நம்ம வந்து ஜூம்பா கேள்விப்பட்டிருக்கோம். ஜூம்பான்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட், அது வந்து இம்போர்ட்டட். நம்மளோட இந்தியாவுக்கு வந்து அது ஒரு இம்போர்ட்டட் தான் சொல்லலாம். தையா அப்படின்றது நம்மளோட இந்தியன் ரூட்டட் கல்ச்சர், ரிதம், சாங்ஸ் எல்லாமே ஒரு ஃபிட்னஸ்ல இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயம் தான் தையான்றது.
5: ஜூம்பா இல்ல இது, இது வந்து தையா. இந்த தையா அப்படின்னு சொன்னீங்க மேம், இந்த தையா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த மாதிரியான பயனை கொடுக்கும் மேம்?
6: தையா அப்படின்றது எப்படி பயன் தரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நார்மலா வந்து ஒவ்வொரு பெண்ணுமே டே பை டே லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்றோம். அது பிசிக்கல்ல இருக்கலாம், அதே மாதிரி மைண்ட் செட் லெவல்ல, ஃபினான்ஷியல், நிறைய விஷயத்துல வந்து டே டு டே லைஃப்ல வந்து பெண்கள் வந்து நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ உண்மையா சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்களே இல்லை. அதுலயும் எஸ்பெஷலி விமன்ஸ் வந்து நிறைய டே டு டே லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ்லயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, பிசிக்கல் ஹெல்த்ல, மென்டல் ஹெல்த்ல, ஃபினான்ஷியல், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மீ டைம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த மீ டைம் வந்து எப்படி நம்ம ஸ்பென்ட் பண்றோம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? தையா வந்து ஒரு டான்ஸ் ஃபார்மோட இருக்க ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ் தான். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சாங்கு, டிஃப்ரெண்ட் கல்ச்சரோட ரித்தம் நம்ம கேட்போம். விதவிதமான ஒரு சாங்கையும் அதே மாதிரி டான்ஸ் ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து அதை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு புது உற்சாகம் வரும். நார்மலாவே டான்ஸ்ன்னு ஆடும்போது நம்ம பாடியில என்டார்ஃபின், அந்த மாதிரி குட் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில சுரக்க ஆரம்பிக்கும். கார்டிசோல் லெவல், அதாவது கார்டிசோல்ன்றது ஒரு பேட் ஹார்மோன், அந்த ஹார்மோன் வந்து நார்மலா கம்மியாகும், குட் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாகும்.
5: அதாவது தையா அப்படின்றது ஜூம்பாவோட ஒரு மறு பிறப்பு, நம்ம இந்தியாவினுடைய பிறப்பு அப்படின்றது தான். இந்த தையா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்க ரெகுலரா பண்றதன் மூலமா உடல்ல இருக்கக்கூடிய அந்த குட் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, சந்தோஷம் தரக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு பிசிக்கலான எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணாம இருக்காங்க, டான்ஸா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், இது எதுவுமே பண்ணாம இருக்காங்க அப்படின் போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பேட் ஹார்மோன் தான் சுரக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த குட் ஹார்மோன்ஸ் சுரக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து தையா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கக்கூடிய லலிதா மேம் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த தையாவுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. லலிதா மேம் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்ககிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். தயா என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜூம்பா அப்படின்றது வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கலை, ஆனா நம்ம ஊர்ல தயா அப்படின்றது தான் வந்து இதோட மறு பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து லலிதா மேம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லலிதா மேம், இப்போ டான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி தயா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அதே மாதிரி இந்த தயா அப்படின்றது இன்னும் பெண்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும் மேம்?
5: ஒரு டான்ஸ்ங்கும் போதே அந்த விஷயம் நடக்குது. இது தயால வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இது எப்பயும் நார்மலா ஆடுற ஒரு சினி டான்ஸ் மாதிரி இல்லாம இதோட ஃபார்மேட் வந்து டிஃபரன்ட் ஸ்டைல்ல இருக்கும் போது, அதை அவங்க புதுசா ஒரு விஷயம் பார்க்கும்போது, அதாவது ரெகுலரா நம்ம டிவில பாக்குறதையும் கேக்குறது இல்லாம இந்த சாங் வந்து ஒரு தயா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட மட்டுமே இருக்கிற சாங். நார்மலான எந்த ஒரு சோசியல் மீடியாலுமே அதை நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது அந்த சாங்க. சோ அது புதுசா கேட்கும் போது, ஒரு விஷயத்த புதுசா நம்ம கத்துக்கும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு விழிப்பு நிலையில அது என்னவா இருக்கும், அதை நம்ம எப்படி பண்ணணும்ன்ற ஒரு அட்டென்ஷன்ல இருப்போம். சோ அவேர்னஸ் நல்லா கிரியேட் ஆகும், அது நம்ம பாடியில வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தரும்.
4: ஓகே மேம், ஓகே மேம். மேம் இப்போ உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின் போது இந்த தயா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம்னா என்ன சொல்லுவீங்க?
5: ஆக்சுவலி நான் வந்து எனக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, என்னோட பேஸ் அதுதான். டான்ஸ்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மோர் தென் 5 ஹார்ஸ் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ என்னை வந்து நீங்கள் இதுவாக நீங்கள் இந்தளவுக்கு இருக்கீங்கன்னு சொன்னது என்னோட சுற்றி இருக்கிற நண்பர்கள், என்னோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படி உனக்கு இந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற அந்த விஷயத்த கேட்க கேட்க தான், ஆமாம்ல நம்மளும் பண்ணுறோம்ல அப்படின்ற ஒரு தாட்டே எனக்கு அடுத்தவங்களால் எனக்கு வந்தது தான். ஸோ அதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ண அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க் இந்த நிமிஷத்துல நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்.
4: இப்போ நீங்க எந்த தருணத்துல இந்த தயா அப்படின்னு ஒண்ணு சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க?
5: ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பேஷனா இருந்தது. இது பிஃபோர் மேரேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அதை வந்து என்னால் ஒரு கெரியராக கொண்டு வர முடியல. ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் மூலயமா நான் வந்து ஜும்பா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜும்பாவில் நிறைய பேரோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, ரொம்ப நல்லா ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இருக்கும்போது தான் எனக்கு தையாவை பற்றின விஷயம் தெரிஞ்சது. நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட், ஒரு இம்போர்ட்டட் பிராண்டை வந்து நம்ம கிளைண்ட்டு கொடுக்குற மாதிரி ஏன் நம்ம இந்தியன் ரூட்டட் ஒரு கல்ச்சரல் சாங் அண்ட் ரித்தம் வந்து நம்மளோட பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததான் நான் போய் தையா இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி இன்ஸ்ட்ரக்டரா மாறினேன்.
4: ஸோ நம்ம ஊரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நாம கற்றுக்கிட்டு அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நான் இந்த விஷயத்த எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லா பெண்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து லலிதா மேம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேர்களே, நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே போல இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எறும்பும் இனிப்பும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் ஒரு குட்டி பையன் தோட்டத்துல இனிப்பு சாப்பிட்டு இருந்தான். அப்படி அவன் சாப்பிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இனிப்பு வந்து செதறி கீழே விழுந்துருச்சு. உடனே அங்க இருந்த எறும்பு அந்த செதறி விழுந்த இனிப்பை பார்த்த உடனே அந்த இனிப்பு கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன துண்டுகளை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா எறும்போ ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அந்த இனிப்பு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதாவது எறும்பை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சா. அதனால எறும்புக்கு எப்படி அதை எடுத்துட்டு போறதுனே தெரியல. கொஞ்ச தூரம் போன உடனே டயர்டாயி கீழே உட்கார்ந்துருச்சு. சோ அந்த எறும்பு கீழே உட்கார்ந்துருந்ததை பார்த்த அந்த குட்டி பையன் என்ன பண்ணானா எறும்பு பார்த்து சிரிச்சான். இங்க பாரு, இந்த எறும்பு எத்துலுன்னு இருக்கு, ஆனா இவ்வளவு பெரிய ஸ்வீட்டை எடுத்துட்டு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். அப்புறமேட்டு யோசிச்சுட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே எறும்பு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இனிப்பு துகள்கள் கீழே சிந்தி இருந்துச்சுல்ல, அதை எடுத்துட்டு போய் அவங்க கூட்டத்துக்கிட்ட சேர்த்துருச்சு. திருப்பி இன்னொரு டைம் எடுத்துட்டு போறதுக்கு அதே இடத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய இனிப்புகள் கிடந்தது இல்லையா. சோ இப்ப வரும்போது தனியா வரல, அவங்க கூட்டத்துல இருக்கு.

ஓகே, சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் பிரஜன் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. ஸோ பாடலை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவம் பஞ்சு எப்படி காத்தோடு போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாய் பிரஜன் தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவர் கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்துக்கு கேட்டு பயங்கரமாக ராவடி பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கேயாச்சும் கடைக்கு கூட்டு போனோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த சாக்லேட் வேணும், இந்த பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கடையிலேயே பயங்கர சேட்டை பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்த வாங்கி கொடுக்குற மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி டேண்ட்ரம்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன மேம், இதை குறைக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
6: அதுக்கு கீழே இருக்கும்போது நிறைய டாட்லர்ஸ், இந்த 2-4 பிஃபோர் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க இல்லைங்களா, இது வந்து இந்த ஏஜில் காமன் நார்மலான விஷயம்தான். ஸோ அப்போ நம்ம அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாக இருக்கணும். மோஸ்ட்லி தேவையில்லாத அந்த சுச்சுவேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமலே, ட்ரிகர்ஸ் இல்லாமலே பார்த்துக்கலாம். அன்னஸ் அந்த ஃபுட்டு பிடிக்கலை அப்படின்னா அதை வேறு ஃபார்மில் கொடுக்க பாருங்கள். அதே ஃபார்மில் கொடுத்து தான் நான் அவனை சென்சிடைஸ் பண்ணுவேன்ட்டு இல்லாமல், நான் அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டை ஆனால் நியூட்ரிஷியஸாக இருக்குங்கும்போது வேறு ஃபார்மில் கொடுத்து பாருங்கள். ஸோ ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த மாலுக்கு இந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அடம்பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த கெயின், இப்போ சரி இந்த கெயின் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்க ரிப்பீட்டடாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை இந்த வேணாம் இன்றைக்கி அந்த பொம்மை வாங்கி தரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பேபிக்கு அன்றைக்கி தேவைன்னா வாங்கி கொடுத்துருங்க. பட் ஏற்கனவே வீட்டில் ஒரு பொம்மை இருக்குது, அதே பொம்மையை கேட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நோனா நீங்களும் வந்து ஸ்ட்ராங்காக அந்த பாயிண்ட்டில் இருங்க. கொஞ்சம் நேரம் அடம் பிடிச்சா அப்புறமேட்டு வேறு வழி இல்லை, எனக்கு எல்லாம் பார்க்குறாங்க வாங்கி கொடுக்குறேன்னா அப்போ குழந்தை ஒவ்வொரு தடவையும் செய்ய ஆரம்பிச்சிடும், அந்த கெயினை வந்து தெரிஞ்சுக்கிச்சுன்னா செய்ய ஆரம்பிச்சிடும்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஹூக்கை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சால் இப்படி இது வந்து கிடச்சிரும் அப்படின்ற ஒரு வழியை வந்து நம்ம அவங்களுக்கு வகுத்து கொடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. அடுத்ததா நம்ம சாய் பிரஜன் கூட நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அண்ட் சாய் பிரஜன் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787-7107 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா அதுக்குதான் மூளையே இல்லை.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
5: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாய் பிரஜின் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம சாய் பிரஜின் கூட பேசிடலாமா? சாய் பிரஜின், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எது உங்க ஃபேவரட்? மேக்ஸ். ஏன் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? கேட்ட உடனே மேக்ஸ்னு சொல்லிட்டீங்க.
7: அதுதான் எங்கள் அப்பா டெய்லி சொல்லி கொடுப்பாரு. அதுதான் நல்லா போடுவேன். அதனால
6: ஓஹோ, ஓகே ஓகே, நீங்கள் பேசுகிறதே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே, அதே க்யூட்னஸோட எனக்காக ஏபிசிடி சொல்கிறீங்களா? ஆ,
7: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் ஓ P Q R S T U V W X Y Z.
6: வெரி குட். நீங்க மேக்ஸ் தான் புடிக்கும்னு சொல்லியும் நான் வந்து ஏபிசிடி கேட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்து அவ்வளோ அழகா கியூட்டா ஏபிசிடியா ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டீங்க. செம்மையா சொன்னீங்க. சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
7: கம்ப்யூட்டர் மேம்.
6: பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ், ஆனா ஏபிசிடி ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. ஆனா பிடிச்ச மிஸ் கம்ப்யூட்டர் மிஸ்னு சொல்றீங்களே, ஏன்?
7: அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. நல்லா டெஸ்ட்லாம் படிக்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான்.
6: ஓஹோ, ஓகே ஓகே. சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் பிரஜன் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்டேட்யூண்டாக இருங்க. ஸோ இந்தந்த உணவுகளில் இந்தந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாவும் டீடைலாவும் சொல்றேன். சோ மறக்காம கேளுங்க. சோ நான் எஃப்எம் 107.8 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் சாயங்காலம் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினாலும் கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். சோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனாயப்பமோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ இல்ல கால் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.
3: நேயர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் பாலப்பாடி வேப்பிலைப்பட்டியை சேர்ந்த பாடலாசிரியர் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது.
8: இன்பம் பொங்கும் கடலையே இறைவனை காட்டு,

தோன்றவில்லையா? நான் சுயநலமா இன்பம் காண இறைவன் இல்லையா? புயல் எழுந்து போய் மறைந்தால் வருவதில்லையா? பெண் வாழ்க்கையிலே பழுதுபட்டால் வாழ்வதில்லையா? மலரோடு மலர்ந்த மனம் தென்றலானது, என் மனதோடு மலர்ந்த இன்பம் மறைந்து போனது. மலரோடு மலர்ந்த மனம் மறைந்து போனது, என் மனதோடு மலர்ந்த இன்பம் மறைந்து போனது. இரவெல்லாம் பூத்த மலர் இறைவனை தேடும், என் இதயம் விட்டு பிரிந்த மனம் யாரை தேடும்? இன்பம் பொங்கும் கடல் அலையே இறைவனை காட்டு,

நானும் வளர்ந்தேன், வாழ்வில் வளமில்லா நதியை போல வாழ்வை இழந்தேன். மேகமில்லா வானத்திலே மோகமும் இல்லை, ஒரு தெய்வமில்லா கோயிலிலே தெய்வமும் இல்லை. வாழை இளங்கன்றை போல நானும் வளர்ந்தேன், வாழ்வில் வளமில்லா நதியை போல வாழ்வை இழந்தேன். மேகமில்லா வானத்திலே மோகமும் இல்லை, ஒரு தெய்வமில்லா கோயிலிலே தெய்வமும் இல்லை. இன்பம் பொங்கும் கடல் அலையே இறைவனை காட்டு, என் இதயத்திலே இன்பம் என்னும் தீபத்தை ஏற்று. பொங்கி வரும்

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாய் பிரஜன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இன்னும் சில விஷயங்களை நம்ம அடுத்ததா சாய் பிரஜன் கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல எப்பவுமே ஒரு சூப்பரான தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பொதுவா இந்த ஒரு பொருளை வச்சு குழம்பு வச்சா பிடிக்கும். ஆனா அதுவே வந்து நம்ம இந்த வேற எதுலையாவது இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதையே எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். என்னடா குழப்பறீங்களே, ஃப்ரைட் ரைஸு குழந்தைங்களுக்கு பிடிக்காதா, என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து நார்மல் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, தட்டப்பயிர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எப்படி ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப்பு, தட்டப்பயிர் 1/2 கப்பு, வேக வச்சு அதை வந்து நம்ம 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெய், தேவையான அளவு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அது கூடவே வெங்காயம் 1, காய்கறிகள் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுறலாம். ஸோ காய்கறிகள் சேர்க்குற மாதிரினா கேரட்டு, பீன்ஸ் இது ரெண்டும் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அது கூடவே கொஞ்சோண்டு கரம் மசாலா, பெப்பர், உப்பு தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ எப்பயும் போல் ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம காய்கறிகள் சேர்க்குறோம் அப்படின்னா போட்டு நல்லா வதக்கிடணும். அண்ட் அப்போவே அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, ஸோ அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கிளறிடணும். உப்பு பார்த்துட்டு கரெக்டான அளவு சேர்த்துட்டு அது கூட சாப்பாடு, தட்டைப்பயிறு இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். ஸோ சூப்பரான தட்டைப்பயிர் ரைஸ் கூடிய விரைவில் ரெடியாக போகுது. ஆல்மோஸ்ட் 2 நிமிஷம் அதை வந்து நம்ம வச்சு எடுத்துட்டோம்னாலே ரெடி ஆகிடும். லைட்டாக கொத்தமல்லி இலையை போட்டு மிளகுத்தூளை மேலே தூவி ஒரு கிளறு கிளறி இறக்குனா சூப்பரான இந்த தட்டைப்பயிறு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ கேட்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக நம்ம இந்த தட்டைப்பயிறு குழம்பெல்லாம் வச்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ தட்டைப்பயிரையே தாளித்து கொடுத்தோம்னா வேணான்னுடுவாங்க. ஸோ அந்த ஒரு இதை தவிர்க்கிறதுக்கு தான் தட்டைப்பயிரை இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மூலியமாகவோ உங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சாய் பிரஜன் தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ சாய் பிரஜன் கூட தொடர்ச்சியா இன்னும் சில விஷயங்களை இப்ப நம்ம பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட குழந்தைங்களோட பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க

0: பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்லை வெளியில் போய் விளையாடுறது கூட ஆகட்டும், இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இதையே வந்து கரெக்டாக 6 மணிக்கு நீ வந்து அதை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க, இல்லை வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு குட் ஹேபிட் சார்?
1: ஆனால் நம்ம யாருமே வந்து ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு விஷயம் மாறிடும். இந்த மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நம்ம ஒன்று சொன்னால் செய்கிறது தான் நம்மளோட தன்மை. காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு அந்த இது இருக்காது. இப்போ 5 அறிவு படித்த யானையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க, அதுக்கு 5 அறிவு. ஆனால் ஒரு மனுஷன் தான் அதை கூட இருந்து பார்த்துக்கிறாங்க, சொன்ன பேச்சை கேட்குற அளவுக்கும் ஆற்றலை அதை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாம் வந்து 6 அறிவு படைத்த நாம் நமக்கு அந்த எண்ணங்கள் இருக்கணும். நம்ம ஒன்று சொன்னால் செய்யணும், தினைக்கு நம்ம உடம்பை கவனம் கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம மைண்டை கனம கரெக்டாக வச்சுக்கணும், தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம வேலையில் சின்சியராக இருக்கணும், நம்ம சார்ந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஏதாவது உடல் பயிற்சி பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும்.
0: கண்டிப்பாக சார். ஸோ தொடர்ச்சியாக உடல் பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு அது ஒரு பெரிய காரணமாக கூட இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம சாய் பிரஜன் கூட பேசிடலாமா? சாய் பிரஜன், நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயாச்சும் போகிறீங்களா? எந்த கிளாஸ் போகிறீங்க? எங்கே இருக்குது கிளாஸு?
2: இங்கே தான்.
0: எங்கே தான்?
2: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி.
0: சூப்பர் சூப்பர். சரி, உங்கள் மாஸ்டரோட பேர்?
2: சதீஷ் மாஸ்டர்.
0: வெரி குட். சரி ஓகே, ரொம்ப சூப்பராக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் அருமையான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. ஒரு மலைத்தொடரை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது வெறும் மலைகளோட கூட்டமாக தான் தெரியும். ஆனால் அந்த மலைக்குள்ளே போனால் அங்கே ஒரு மக்களோட வாழ்க்கை இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும், இயற்கை இருக்கும். அதே நேரத்தில் மனிதனோட வளர்ச்சிக்கும் இயற்கைக்கும் நடக்கிற ஒரு போராட்டமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மலைத்தொடர் தாங்க பைலாட்டிலா மலைத்தொடர். இந்த மலைத்தொடரை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பைலாட்டிலா மலைத்தொடர் இந்தியாவோட சத்தீஸ்கர் மாநிலத்தில் தந்தேவாடா மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. குறிப்பாக கிரண்டுல் நகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மலைத்தொடர் பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த மலைத்தொடர் சுமார் 70 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கு. இது தக்காண பீடபூமியோட பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலைகளோட தோற்றம் ஒரு காளையோட திமிழ மாதிரி இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் இதுக்கு பைலாட்டிலா அப்படின்ற பேர் வந்ததா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய உயரமான பகுதிகள்

சுரங்க பணிகளால மலைப்பகுதிகள்லயும் காடுகள்லயும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து சுற்றுச்சூழல் தொடர்பான கேள்விகளுமே எழுந்துட்டு வருது. அதனாலதான் பைலாட்டிலாவை பத்தி பேசும்போது வளர்ச்சியா இயற்கையா அப்படின்ற கேள்வியுமே நம்ம முன்னாடி வந்து நிக்குங்க. ஒரு காலத்துல பைலாட்டிலா மலைச்சரிவுகள் அடர்ந்த காடுகளால சூழப்பட்டிருந்ததுன்னு நம்பப்படுது. இந்த பகுதிகள் வெறும் கனிம வளம் கொண்ட நிலம் மட்டும் கிடையாது, காடுகள், மலைகள், ஆறுகள், விலங்குகள், அங்க வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை, இது எல்லாமே அந்த நிலப்பரப்போட ஒரு பகுதியா தாங்க இருக்கு. குறிப்பா பஸ்தர் பகுதியோட பழங்குடி சமூகங்களோட வாழ்க்கை அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையோடு நெருக்கமா இணைஞ்சிருக்கு. அதனால ஒரு மலைப்பகுதியில நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது ஒரு கல்லை அப்படி இல்லைன்னா ஒரு மரத்தை மட்டும் பாதிக்காது, ஒரு சமூகத்தோட வாழ்வியலையுமே பாதிக்க கூடியதுங்க. பைலாட்டிலா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மலை அப்படின்றது வெறும் கல் மட்டும் இல்ல, அது ஒரு இயற்கை வளம். ஒரு காடு அப்படின்றது வெறும் மரங்கள் மட்டும் இல்ல, அது ஒரு உயிர்களோட வீடு. அதே நேரத்துல அந்த நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளமும் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையானதுங்க. பைலாட்டிலா ஒரு மலைத்தொடர் மட்டும் இல்லைங்க, மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரையாடலா இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்ற சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க அதருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ஐயாவை சந்திச்சிருந்தங்க. அவர்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஒரு வசதி கிடைக்குதா அப்படின்னு கேட்டப்போ நிறைய விஷயங்கள் நமக்காக பகிர்ந்திருந்தாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம், நான் அருணாச்சலம், ஓய்வு பெற்ற அஞ்சல் துறை அதிகாரி. இங்கே இருக்கின்ற நிலங்கள் குறைந்து விட்டன. பெரும்பாலான நிலங்கள் விளைநிலங்கள் ரிசார்ட்டுகளுக்காகவும் கேளிக்கை பூங்காக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுவிட்ட காரணத்தினால் விவசாய நிலங்கள் குறைந்து விட்டது. எனவே அவர்கள் வாழ்வாதாரம் விவசாயம் செய்தும் பிழைக்கின்ற ஒரு நிலை இல்லை. பெரிய தொழிற்சாலைகளோ பெரிய நிறுவனங்களோ இங்கே இல்லாத காரணத்தினால் படித்த இளைஞர்களின் எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே அரசாங்கம் இங்கு நல்ல வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஏதாவது தொழிற்சாலைகள், எக்கோ ஃப்ரெண்ட்லி தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும். சுற்றுலாத்துறையில் இந்த படித்த இளைஞர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையை முழுக்க முழுக்க தனியார் ஆளுமையில் உள்ளது. அந்த சுற்றுலாத்துறை கேளிக்கை பூங்காக்கள் போன்றவற்றை அரசாங்கம் ஓரளவுக்கு நடத்தினால் அதில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் விவசாயம் ரிசார்ட்டுகளாகவும் பூங்காக்களாகவும் மாறிய நிலங்கள் போக மீதி இருக்கின்ற நிலங்கள் பெரும்பாலும் 90% வானம் பார்த்த பூமியாக உள்ளது. மழையை நம்பியே அவர்கள் விவசாயம் இருக்கின்றது. அதனால் மழை பொய்க்கின்ற காலங்களிலெல்லாம் விவசாயம் கை கொடுப்பதில்லை. அதனால் கடன் வாங்கி அவர்கள் அடுத்த போகம் விவசாயம் செய்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்ய இங்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்துடன் கூடிய அல்லது சோலார் பம்ப் செட்டுடன் கூடிய போர்வெல்கள் அமைக்க அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்க வேண்டும்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு அருணாச்சலம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேருக்களே, இந்த சின்ன சின்ன வசதிகளெல்லாம் இல்லை அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், அந்த இடத்துல இருக்க முடியுமா, ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம வீட்டில் சாதாரணமாக தண்ணி வசதி இல்லை அப்படின்னாலே நம்ம கஷ்டப்படுவோம். மலைப்பகுதியில் தண்ணி வசதி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லை. அதே மாதிரி விவசாயத்தில் மலைப்பகுதியில் முற்றிலும் மாறுபட்ட விவசாயமாக இருக்கும். ஆனால் நிலப்பகுதியில் நார்மலான இந்த நெல் எல்லாமே வந்துட்டு விளையுங்க. மலைப்பகுதியிலையும் விளையும் சில இடத்துல, ஆனால் அதுக்கு நீர் ஆதாரம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குல்ல. ஆமாங்க, இந்த வசதியெல்லாம் இருந்தால் இன்னும் ஏற்காடு மக்களோட வாழ்க்கை முறையை மாற்ற முடியும் அப்படின்னு தோணுது. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை தொடர்ந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஒரு பாடலை கேட்கும்போது அதில் நம்மளோட பேர் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படுவோம் இல்லை? அடடா, நமக்காக அந்த பாட்டு பாடின மாதிரி இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க ஏற்காட்டில் ஒரு இடத்துல நான் சந்தோஷப்பட்டேன். ஏற்காட்டில் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராஜலட்சுமி அப்படின்ற ஒரு அக்காவை வந்து சந்தித்தப்போ அவங்க பாட்டு பாடுவாங்கன்றது தெரியும், ஆனால் என்னோட பேரை வச்சு ஒரு பாட்டை பாடுவாங்க அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அருமையாக பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டேங்க, நீங்களும் கேட்கணும் இல்லை? வாங்க அந்த பாடலை கேட்கலாம்.
7: என் பேர் ராஜலட்சுமி, ஏற்காடு. மோட்டர் வரத பாருங்கடி, மோட்டர் மோதி வரத பாருங்கடி, மோட்டர் மேலே வரும் எங்கே தருன மோதர மின்னல பாருங்கடி, காரு வரத பாருங்கடி, காரு வேகமாக வரத பாருங்கடி, காருக்குள்ளே இருக்கும் நம்ம தருமான கண்ணாடி மின்னல பாருங்கடி. மோட்டர் வரத பாருங்கடி, மோட்டர் மோதி வரத பாருங்கடி, மோட்டர் மேலே வரும் எங்கே தருன மோதர மின்னலை பாருங்கடி, காரு வரத பாருங்கடி, காரு வேகமாக வரத பாருங்கடி, காருக்குள்ளே இருக்கும் நம்ம தருமான கண்ணாடி மின்னலை பாருங்கடி. அந்த தண்ணி இந்த தண்ணி குடிக்கும் தண்ணி தன்னானா, எங்கள் ஆறுனு பையன் குடிக்கும் தண்ணி தன்னானு தன்னேனா, அந்த குச்சி இந்த குச்சி எடுத்து வந்தான் தன்னேனா, எங்கள் தருணு பையன் எழுதுங்குச்சி தன்னேனா தன்னேனா. மோட்டர் வரத பாருங்கடி, மோட்டர் மோதி வரத பாருங்கடி, மோட்டர் மேலே வரும் எங்கள் தருண மோதர மின்னலை பாருங்கடி, காரு வரத பாருங்கடி, காரு வேகமாக வரத பாருங்கடி, காருக்குள்ளே இருக்கும் நம்ம தருமான கண்ணாடி மின்னலை பாருங்கடி. அந்த தண்ணி இந்த தண்ணி குடிக்கும் தண்ணி தன்னானா, எங்கள் ஆறுனு பையன் குடிக்கும் தண்ணி தன்னானு தன்னேனா, அந்த குச்சி இந்த குச்சி எடுத்து வந்தான் தன்னேனா, எங்கள் தருணு பையன் எழுதுங்குச்சி தன்னேனா தன்னேனா.
6: ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இந்த பாடலை எனக்காக பாடி கொடுத்ததுக்காக, எங்கள் சோனா எஃப்எம்காக பாடி கொடுத்ததுக்காகவும். நேரில் உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சடனாக என் பேரை கேட்டோடனே தருண்னு சொன்னேன், அவங்க டக்குன்னு வந்துட்டு என் பேரை வச்சு பாட்டு பாடிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க விருந்தங்க. நேர்களே, ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது அதோட நிறத்தை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். ஆனால் சில பட்டாம்பூச்சிகளோட ரெக்கைகளை கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கோடுகள், புள்ளிகள், சின்ன சின்ன வெள்ளி நிற துகள்கள் எல்லாமே ஒரு தனி உலகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பட்டாம்பூச்சி தான் காமன் சில்வர் லைன். இதை சிகாரிடிஸ் வல்கானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டாம்பூச்சியோட ரக்கை அகலம் சுமார் 26-34 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆண் பட்டாம்பூச்சியோட பின்புறம் அடர் பழுப்பு நிறத்துலேயும் அதில் கொஞ்சம் ஊதா நிற சாயலும் இருக்குங்க. முன்றக்கையில் பொதுவாக ஆரஞ்சு சிவப்பு நிற குறுக்கு பட்டைகள் இருக்கும். பின்றக்கையோட குதப்பகுதியில் ஆரஞ்சு சிவப்பு நிற திட்டு இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான அடையாளம் அதோட வால்கள் தான். கருப்பு நிற வால்களுக்கு மிகச்சிறிய வெள்ளை நுனிகள் இருக்கும். அந்த வால்களுக்கு பக்கத்தில் வெள்ளி நீல நிற செதில்கள் இருக்கிறதுனால இதோட தோற்றம் இன்னும் அழகாக தெரியும். பெண் பட்டாம்பூச்சி ஆணை விட கொஞ்சம் மந்தமான வெளிர்பழப்பு நிறத்தில் இருக்குங்க. ஆனால் அதோட ஆரஞ்சு சிவப்பு பட்டைகள் பொதுவாக அகலமாக இருக்கும். இந்த காமன் சில்வர் லைன் பட்டாம்பூச்சி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் ஜாவா மாதிரியான பகுதிகள்லேயுமே இருக்குது. இந்தியாலேயும் இதோட பரவல் பல மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளுமே இருக்குங்க. இதோட எண்ணிக்கை குறிப்பாக பருவமழை காலங்களில் அதிகமாக இருக்கிறதா குறிப்பிடப்படுது. இது அடர்த்தியான காடுகளை விட புதர்நிலங்கள், வேலியோர புதர்கள், புதர் காடுகள் மற்றும் இரண்டாம் நிலை காடுகள் மாதிரியான இடங்களை தான் விரும்புது. இப்போது இதோட பிஹேவியரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? பூக்களில் தேன் குடிக்கும்போது இந்த பட்டாம்பூச்சியை தொந்தரவு செய்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தொந்தரவு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக ஒழுங்கற்ற முறையில் பறந்து போயிடும். சரி, இனிமேல் இங்கே வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வந்துடும். முக்கியமாக தான் வாழக்கூடிய தாவரங்களுக்கு பக்கத்தில் தான் இந்த பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும். அதாவது சுற்றி திரிஞ்சு கொண்டு இருக்கிறத விட தன்னோட ஃபேவரட் வாழ்விடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் இதோட வழக்கம். ஒரு பட்டாம்பூச்சியை பாதுகாக்கணும்னா அந்த பட்டாம்பூச்சியை மட்டும் பார்த்தா போதுமா? போதாது. அதோட கம்பளிப்புழு என்ன சாப்பிடுது, எந்த தாவரத்தில் வளருது அப்படின்றது தான் முக்கியம். ஒரு பட்டாம்பூச்சி வாழணும்னா அதற்கான வாழிடம் இருக்கணும், அதற்கான தாவரங்கள் இருக்கணும், அந்த தாவரங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலும் இருக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: ஒரு மொழியில மனிதன், பெண், சூரியன், நிலவு, தண்ணின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால ஒரு சமூகத்தோட உலக பார்வையே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அபோரிஜினல் மொழி தான் லராக்கியா மொழி. இந்த மொழியை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியோட இந்த கடைசி பகுதியில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. லராக்கியா மொழி நார்தன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய டார்வின் நகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்த லராக்கியா மக்களோட பாரம்பரிய மொழி தான். இந்த மொழிக்கு லராக்கியா மற்றும் குளுமெர்ஜின் அப்படின்ற பேர்களுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் இந்த மொழி தனித்த மொழியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மொழியியல் ஆய்வுகள் இது டார்வின் ரீஜியன் லாங்குவேஜஸ் அப்படின்ற மொழிக்குழுவோட தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னு காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மொழியை பேசுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவுமே கம்மியா இருக்குங்க. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்புல வெறும் 41 பேர் தங்களுக்கு லராக்கியா மொழி தெரியும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஒரு மொழி எவ்வளவு பழமையானதா இருந்தாலும் அதை பேசுறவங்க குறைஞ்சா அதோட எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும். லராக்கியா மொழியோட வரலாற்றில் ஒரு சோகமான விஷயம் இருக்கு. 1950 வருஷத்திலேயே இந்த மொழியை பேசக்கூடிய குழந்தைகள் இல்லை அப்படின்னு மொழியியலாளர் அர்த்தூர் கேப்பேல் பதிவு செஞ்சிருக்காரு. 1952 வருஷம் சேகரிக்கப்பட்ட தகவல்களில் பெரும்பகுதி அந்த மொழியை பேசிய வயதானவர்கள் கிட்டேருந்து பெறப்பட்டது. 1968 வருஷத்தில் இந்த மொழியை பேசுகிறவங்க 2 பேர் மட்டும் இருந்ததா பதிவுகள் சொல்லுது. ஒரு மொழி குழந்தைகள் கிட்ட போகாமல் போகும்போது அதோட தொடர்ச்சி ரொம்பவுமே ஆபத்தான நிலைக்கு போயிடும். ஏன் தெரியுமா? தாத்தா பேசுகிற மொழி, அப்பா புரிஞ்சுக்கிற மொழி, குழந்தைக்கு தெரியாத மொழி அப்படின்னு மாறிட்டா ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அந்த மொழியோட இயல்பான பயன்பாடு மறைஞ்சு போகலாம். ஆனால் லராக்கியா மொழியோட பழைய பதிவுகளை பார்க்கும்போது ஒரு அழகான விஷயம் தெரியும். உதாரணமாக மனிதன் அப்படின்னா பிலோவா, பெண் அப்படின்னா பிஞ்சிட்பா, தலை அப்படின்னா மலுமா, கண்ணா, தமானா, சூரியன் அப்படின்னா தலைரா, நிலவு அப்படின்னா துர்ஜிவா அப்படின்னு இந்த வார்த்தைகள் வெறும் டிக்ஷனரி வேர்ட்ஸ் கிடையாதுங்க. இது ஒரு சமூகத்தோட அன்றாட வாழ்க்கையை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய மொழி தடங்கள். அதே மாதிரி கங்காரு, ஓபோசம், காகம் மாதிரியான உள்ளூர் உயிரினங்களுக்கும் தனித்த பெயர்கள் இருந்திருக்கு. இதிலிருந்து அந்த மக்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை உலகத்தோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை உங்கள் கூட பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. இன்றைக்கி யாரை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு எழுத்தாளர், அதே நேரத்தில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஸோ இவருடைய கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். அவரோட பேர் டேல் கார்னகி. இவரோட ஒரு புத்தகம் நான் வந்து படிச்சிருக்கிறேன், ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஒரு புத்தகத்தை நான் வந்து படிச்சிருக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த ஒரு புத்தகம், இன்னுமே எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. 1988 நவம்பர் 24 அமெரிக்காவில் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. அந்த ஒரு இடத்துல அமெரிக்காவில் அந்த குளிர்காலம் அப்படின்னா பயங்கர குளிர் இருக்கும், -டிகிரியில் இருக்கும். அங்கே தான் பிறக்கிறாரு, பிறந்து வளர்கிறாரு. குளிர்காலத்தில் அதுவும் குறிப்பாக 3 மணிக்கெலாம் அலாரம் அடிக்காமலே இவர் வந்து எந்திரிச்சாகணும். பண்ணையில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய பன்றிகள், மாடுகள் இதெல்லாம் பார்த்துக்கிற ஒரு வேலை. ஸோ அதனால் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு அதுக்கு தீவனம் வைக்கணும்,

வராமல் அவங்க கூட எப்பயுமே வந்து ஒரு க்ளோஸாக இருக்கிறதுக்கான சீக்ரெட்ஸ், இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை வந்து மக்களுக்கும் திரும்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளராக நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்களையும் எழுதியிருக்காரு டேல் கார்னகி. இவரோட ஸ்டோரியை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்ளாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, டேல் கார்னகி அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவரோட கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் நிறைய கம்பெனி கம்பெனியாக போயிட்டு சோப்பு, பேக்கரி மாவு, தபால் வெடி, கல்வி படிப்புகள் அப்படின்னு அதை விற்க ஆரம்பிக்கிறாரு. தெரு தெருவாக அலைஞ்சி ஒரு பொருட்களை விற்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய கல்லூரி பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், அவரோட வேலை வந்து அப்படி தான் இருந்தது. ரொம்ப அலையிற மாதிரி இருந்தது. பல இடங்களுக்கு போயிட்டு அவர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கதவெல்லாம் சாத்தி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, போ போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவரோட இளம் வயதில் ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு சேல்ஸ்மேனாக அவரால் ஒரு பெரிய அளவில் சாதிக்க முடியல. அப்போ தான் அவருக்குள்ளார அந்த கேள்விலாம் வருது, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, நம்மளால் எதுவுமே வந்து ஜெயிக்க முடியாதா அப்படின்னு மனசு உடைஞ்சு போகிறாரு ஒரு இரவு நேரத்தில். அந்த தோல்விகள்லாம் கொடுத்த வழி தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்பிச்சது. தோல்விகள் தான் வெற்றிக்கான படிகட்டுகள் அப்படின்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. கையில் கொஞ்சம் சேர்த்த பணத்தோட நியூயார்க் நகருக்கு வந்து வராரு. அங்கே இருக்கிற YMCA சென்டருக்கு போயிட்டு, சார் நான் மேடையில் பேசுறது பற்றி கிளாஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவருக்குமே அந்த மேடையில் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். இப்போ அன்னைக்கு அந்த கிளாஸ் அவர் எடுக்கிற சமயத்தில் அந்த மேடை ஃபுல்லாக ஆட்கள் வந்துட்டாங்க. அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக வந்து ஆள் இருக்கிறாங்க. இவருக்கு மேடையில் என்ன பேசுகிறதுனே தெரியல, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. இப்போ அந்த சமயத்தில் ஸ்பாட் ஐடியா அவருக்கு வேலை செய்யுது. மைக்கை பிடிச்சி, உங்கள் வாழ்க்கையில் எது அதிக கோபத்தையோ பயத்தையோ கவலையோ தருதோ அதை இங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவ்வளோதான், முதல் ஆள் எந்திரிச்சு வந்து அவரோட வங்கி கடனை பற்றி பேசுகிறாங்க. அடுத்தவர் அவருடைய அலுவலகத்தில் ஏற்பட்ட அவமானத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு கிளாஸ் செம்ம ஹிட் அடிக்குது. மக்கள் அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமா அந்த ஒரு இடம் இருந்தது. ஸோ அதனால் அந்த கிளாஸ் வந்து ஹிட் ஆகுது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ஷர்மி, வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் டெஸ்ட் வச்சா எது ஃபெயில் ஆகும்னு சொல்லு.
2: தெரியலையே, நீ ஏதாவது பெட்டரா வச்சிருப்ப சொல்லு.
1: வட்டம் தான், ஏன்னா

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.
3: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
4: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
5: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி டேல் கார்னகி அவரோட ஒரு வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நிறைய கஷ்டங்கள், ரொம்ப இளம் வயதிலே படித்து முடிச்சுட்டு சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறாரு. அதற்கப்புறம் ஒரு சென்டர், அதாவது YMCA சென்டர், அங்கே போயிட்டு இது மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன், மேடை பேச்சு பற்றி எடுக்கிறேன், மேடையில் என்ன பேசுறதுன்னு, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எப்படி பேசுறதுன்னு நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, நிறைய பேர் வராங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு எது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அதை வந்து மேடையில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய ஹிட் ஆகுது. இப்படி மக்கள்கிட்ட இருந்த அந்த வெளிவர தகவல்கள், அதாவது வாழ்க்கையில் என்ன தான் பிரச்சனை ஒரு மனிதருக்கு அப்படின்றத அவர் ஆழமாக கவனிக்கிறாரு. மனிதர்களுக்கு தேவை பணத்தை விட மற்றவங்க நம்மளை மதிக்கணும், நம்மக்கிட்ட அன்பாக பேசணும், அதுதான் மனிதர்கள் விரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதை வச்சு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு பெரிய ஹிட் அடிக்குது, அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த புத்தகம் உலகம் முழுக்க ரீச் ஆகுது. அது என்ன புத்தகம் அப்படின்னா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். வெளியான சில மாதங்கள்லேயே லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்து போச்சுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிஸ்னஸ்மேன்ஸும் மாணவர்களும் தலைவர்களும் ஒரு பைபிள் மாதிரி அந்த புத்தகத்தை கையில் ஏந்தி படித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மாதிரி மதித்தாங்க. எப்படி மனிதர்களை நேசிக்கிறது, அவங்கக்கிட்ட எப்படி பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு புக்காக அது வந்து இருந்ததுங்க அன்னைக்கு காலகட்டத்தில். வாழ்க்கையில் காலையிலங்காட்டியும் 3 மணிக்கு எந்திரிச்சு மாடுகளை பார்த்துக்கிட்ட ஒரு ஏழை பையன் ஒரு கட்டத்தில் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக மாறினார் அப்படின்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இவரோட வாழ்க்கையிலேருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க, கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவரை பற்றி நானும் கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு டேல் கர்னகி அப்படின்ற ஒரு எழுத்தாளருடைய ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு. அவரோட சின்ன வயசில் விடிகாலம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு மாடுகள் பன்றிகள் அதற்கெல்லாம் தீவனம் போட்டு அதை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். ஸோ அப்படி ஒரு கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வராருங்க. ஃப்யூச்சரில் மேடை பேச்சு, அந்த மேடை பேச்சு பற்றினா அவருக்கு இருந்த நாலேஜ் தான் அவரை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனது அப்படின்னு சொல்லலாங்க. டேல் கர்னகியோட உண்மை பெயர் வந்து டேல் ஹாரன் ஹெப்ட் அப்படின்றதான் இருந்தது. அவர் வந்து நியூயார்க்குக்கு வந்து போனப்போ அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த காலத்தில் உலக புகழ்பெற்ற தொழிலதிபராக இருந்த ஆண்ட்ரூ கார்னகி, அவர் மேலே வந்து இவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு. அதே நேரத்தில் ஒரு பிரபலமாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவருடைய கடைசி பேரை மாற்றிக்கிறார். டேல் அப்படின்றது டேல் ஹார்ன் ஹெஃப்ட் அப்படின்ற பேரை டேல் கார்னகி அப்படின்னு சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி அந்த ஒரு பேரை வந்து வச்சுக்கிறாரு. இது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பதியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினதுனால. தொடர்ச்சியாக அவரோட வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், ஒரு சேல்ஸ்மேனாக அவர் வேலை பார்த்தபோது அவர் விற்ற அந்த பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட வகை, ஸோ அது வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோவா போய் சேராமல் இருந்ததுனால அவர் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல் அறையில் வந்து அந்த வாடகை கூட கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். பாக்கெட்டில் பணம் இல்லை, வாரம் முழுவதும் வெறும் பிரெட் துண்டுகளை மட்டும் சாப்பிட்டு தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டே வாழ்கிறாரு. அந்த வறுமை தான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு விஷயத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த அவர் வந்து மற்றவர்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறார். ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்னு, அதாவது கவலையை விட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. ஸோ அந்த புத்தகத்தை தான் நான் வந்து படிச்சிருக்கேன் என்னுடைய சின்ன வயசில். அதே மாதிரி ஒரு சில மேஜிக் ஃபார்முலாவும் அவரோட புத்தகங்களில் அவர் குறிப்பிட்டுட்டே இருப்பார். அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்லுறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி அவரோட ஒரு கதையை தான், வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவரோட வகுப்புகளில் நிறைய மாணவர்கள்லாம் வந்து கலந்துப்பாங்க. அவர் வந்து ஒரு சின்ன ஃபார்முலாவை அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதாவது விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறது, அதாவது ஒருத்தர் நம்மளை தாக்கி பேசுகிறாங்க அப்படின்னா, விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, உடனே நம்ம வந்து அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்மளை யார் திட்டுறாங்களோ அவங்க மீது நம்ம வந்து உடனே கோவப்படாமல், அவங்களோட நிலை அந்த சமயத்தில் நம்ம திட்டுறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க இடத்துலருந்து பார்த்தா நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புது ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறாரு. இப்போ ஒரு கோவப்படுற ஒரு இடத்துல இருந்திருந்தால் நாம் என்ன பண்ணியிருப்போம், அதை விட எக்ஸ்ட்ரா கூட பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ அப்படி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது, ஒருத்தர் மேலே நம்ம வந்து கோவப்படாமல், நாமளும் திரும்ப ஒரு விஷயத்த வந்து பண்ணாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து வகுப்பில் ஒரு ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்த இவர், அவரோட லாஸ்ட்டு காலகட்டங்களில் கடுமையான உடல்நல குறைவினால் பாதிக்கப்படுறாரு. ஆனால் அவர் எப்பயுமே சொன்னது ஒரு விஷயம்தான், வாழ்க்கை அப்படின்றது எதிர்காலத்தை பற்றின பயம் இல்லை, ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு வாய்ப்பாக நினச்சி நம்ம வாழ்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார், வாழ்ந்தும் காமிச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய இந்த கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது வறுமையும் பட்டினியும் ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டில் அந்த ஆடு மாடுகள் பன்றிகள் அதற்கு தீவனங்கள் போட்டு பார்த்துக்கிறது, அது விடிகாலம் 3 மணிக்கு குளிரில் -degrees இருக்கும் அந்த குளிர். ஸோ அதில் அப்படியிலிருந்து வளர்ந்து ஒரு சேல்ஸ்மேனாக நிறைய விமர்சனங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வளர்ந்து அதிலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் உலகம் முழுக்க ரீச் ஆகுது அப்படின்னா நினச்சி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையோட அனுபவங்கள் அதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.